0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நேற்று இன்று நாளை, நேற்று இன்று நாளை.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: கடந்து வந்த பாதை வலித்தாலும் முன்னால் இருக்கும் பாதை அழகானது. கடந்து வந்த பாதை வலித்தாலும் முன்னால் இருக்கும் பாதை அழகானது. சிரிப்போடு சில வலிகளையும் கடந்து செல்வோம். வணக்கம் நேயர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் விஜயபிரியா. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப வருஷம் வாழணும், சந்தோஷமா வாழணும், அதுவும் இளமையோடைய வாழணும்ன்ற ஆசை கனவு எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? ஆனால் பாருங்கள், 20 வயசுல இடுப்பு வலி கை கால் வலி மறதி அப்படின்னு நிறைய பிரச்சனையை சொல்லிக்கிட்டு நாம் இருப்போம். ஆனால் ஜப்பானில் இருக்கிற நிறைய பேர் 80 வயது, 100, 110 வயது வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடைய வாழ்கிறாங்களா? அது எப்படி சாத்தியம்? நம்மளால் 40 கடக்க முடியலையே, அவங்க எப்படி 80, 100லாம் போகிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குள்ளாரையுமே ஒரு கேள்வி எழும் இல்லைங்களா? அதுக்கு தான் அவங்க ஒரு ரகசியம் வச்சுருக்கிறாங்க. என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட ஆயுளுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கான ஜப்பானிய ரகசியம் இக்கிகை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இக்கிகை அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்தை, தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். முக்கியமாக அவங்க வந்துட்டு எப்போவுமே ஓய்வு எடுக்கவே மாட்டாங்களாம். பணி ஓய்வு நாள் வந்தால் கூட அந்த வேலையை விட்டு தங்களுக்கு பிடிச்ச வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்களாம். உணவில் கட்டுப்பாட்டோடு இருப்பாங்களாம். எப்போவுமே 80% உணவு மட்டும்தான் எடுத்துப்பாங்களாம். வயது நிறைய அந்த வயிறு வந்துட்டு முட்டை முட்டைலாம் சாப்பிடவே மாட்டாங்களாம். ஒரு 20% வயிறு வந்துட்டு காலியாக தான் வச்சுருப்பாங்களாம். நண்பர்கள் உறவினர்கள்னு சொல்லிட்டு எல்லாருக்கூடையுமே ஒன்னா சேர்ந்து பழகுவாங்களாம், பேசுவாங்களாம், விளையாடுவாங்களாம், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாமே வச்சு நடத்துவாங்களாம். அந்த மாதிரி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திப்பாங்களாமா? வேலையிலிருந்து நிரந்தர ஓய்வு அப்படின்ற ஒரு பொருள், ஒரு சொல், அந்த மாதிரி சொல்லக்கூடிய பொருள் தரக்கூடிய எந்த ஒரு சொல்லுமே ஜப்பானிய மொழியில் கிடையவே கிடையாது அப்படின்னு அதை தான் அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடியதாகவும் வச்சுருக்காங்களாம். வேலையிலிருந்து நிரந்தர ஓய்வுன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு சொல்லும் ஜப்பானிய மொழியில் இல்லவே இல்லை, அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இன்னும் நிறையெல்லாம் நம்ம ஜப்பானில் எப்படி இவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இக்கிகே அப்படின்ற புக்கை வாங்கி படித்து பாருங்களேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த நீங்கள் இந்த ஜிகேகே அப்படின்ற புக்கை வாங்கி படிக்கலாம். நீங்களும் இளமையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புக்கை வாங்கி படிங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நாமளும் அதை ஃபாலோ பண்ணுவோம். நம்மளாம் வயிறு முட்டை சாப்பிட்றதை விட்டுட்டு ஒரு 80% மட்டுமே நான் சாப்பிடுவோம், கரெக்டான ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நாமளுமே நிறைய நாட்களுக்கு அழகாக இளமையாக நீண்ட ஆயுளோடு வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம வானிலை நிலவரமெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிந்து கொள்ளலாம். உயர்ந்தபட்ச வெப்பநிலையாக 34°C, குறைந்தபட்ச வெப்பநிலையாக 23°C நிலவக்கூடும். மழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் 28ஆம் தேதி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள், புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய நாளுக்கான சிறப்பு, தேசிய விண்வெளி தினம், சர்வதேச அடிமை வாணிபர் நினைவூட்டல் தினம், இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களிடம் அனைத்து நல்வளங்களையும் வாழ்த்துகிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, நீண்ட ஆயுளோடு வாழணும் அப்படின்னா அதுக்கு அவங்க ரகசியம் வச்சுருக்காங்க. நம்ம இளமையாக இருக்கணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் அதிக வயதானவராக பிரிட்டனை சேர்ந்த எத்தல் கேத்தர்ஹாம் அப்படின்றவங்க தன்னுடைய 117வது பிறந்த நாளை குடும்பத்தோடு நேற்று கொண்டாடி இருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு பிரிட்டனில் ஹாம்ப்ஷயர் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஷிப்டன் வெல்லிங்கர் அப்படின்ற ஊரில் 1909ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறாருங்க. 117வது பிறந்தநாளை கொண்டாடி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம இங்கிருந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிடலாம். பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்திருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாக நடக்குது. ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து, நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம், என் பெயர் மோனிகா, நான் சேலத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. யாதும் ஊரே யாவரும் கேளிர்.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
4: என்னடா?
3: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
4: அப்படின்ற?
3: ஆமா,
4: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
3: ஆமா,
4: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
3: ஏன் சாப்பிட மாட்டாரு?
4: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
5: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
5: நேரம் காலை 7:20 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில். இன்னைக்கு காலையில 11 மணிக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சி வர இருக்குங்க. இன்னைக்கு என்ன தலைப்புல வர இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏலியன் கூட பேசுற வாய்ப்பு கிடைச்சா நீங்க கேட்க போற முதல் கேள்வி என்ன? ஏலியன் கூட பேசுற வாய்ப்பு கிடைச்சா நீங்க கேட்க போற முதல் கேள்வி என்ன? நம்ம எப்பவுமே மனிதர்களோடயே இருக்கிறோம். ஒரு வேற்றுக்கிழக வாசி நம்ம முன்னாடி தோன்றுனாங்க, நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா நம்ம அவங்க கிட்ட என்ன பேசுவோம்? நம்ம மைண்ட்ல என்ன தோறும், இந்த உலகத்தில் இப்படிலாம் இருக்கும், உன் உலகம் எப்படி இருக்குப்பா அப்படின்னா நம்ம கேட்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளார என்னென்னலாம் கேள்வி இருக்கோ அதையெல்லாம் என்ன கேள்வி, முதல்ல ஒரு கேள்வி கேட்க போகிறீங்களா, என்ன கேள்வி கேட்பீங்க, அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். மறக்காம கால் பண்ணுங்க, 9787-7070 என்ற சோனா வானொலியின் நிலையே நிற்கு. இப்போ நாம நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக ஒரு வேலைவாய்ப்பு தகவல். தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்தக்கூடிய குரூப் 2 பணிகளுக்கான ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தான். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 2 நேரடி நியமனத்திற்கான விண்ணப்பங்களை இணையதளம் மூலமாக நீங்க இப்ப இருந்தே விண்ணப்பிக்கலாம். இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 2479 காலி பணியிடங்கள் இருக்கு. விண்ணப்பிக்கும் போது நீங்க கவனமா செலுத்த வேண்டியது, செய்ய வேண்டியது என்னவா இருக்குன்னா, விண்ணப்பிப்பதற்கு முன்பாக OTR அப்படின்ற ஒன்று நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். இணையதள முகவரி www.tnpsc.gov.in. இந்த பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 இதனுடைய முதல் நிலை தேர்வு நடைபெறக்கூடிய நாள் நவம்பர் 1 இந்த தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் ஆகஸ்ட் 28 முதல் துவங்கப்பட இருக்கிறது. இந்த கிளாஸில், இந்த ஃப்ரீ கோச்சிங் கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 0427-24017-50 அப்படின்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் அதற்கான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த யோகா, இயற்கை மருத்துவம் இந்த சார்ந்த படிப்புகளை எல்லாம் படிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். இதில் இப்போது முதுநிலை படிப்புக்கான படிக்கிறதுக்கான அந்த விண்ணப்பங்கள் இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். நேர்களே, 2026-2027 கல்வியாண்டில் தமிழ்நாடு மாநிலத்தில் MD யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் முதுநிலை மருத்துவ மேற்படிப்புள்ள சேர்க்கை பெறுவதற்கான இணைய வழி விண்ணப்பங்கள் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களிடமிருந்து தனித்தனியாக வரவேற்கப்படுகின்றன. அதற்கான இணையதள முகவரி www.tnayushselection.org www.tnayushselection.org. இதில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் 3 செப்டம்பர் 3 இந்த MD யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் சார்ந்த மேற்படிப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 3 ஆண்டு காலம் படிப்பு. இதற்கான கல்வி தகுதி நீங்கள் அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதை எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதும் போட்டி ஒன்று இருக்குங்க. ஏன்னா கடித நாள் ஒன்று வர இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால் கடித போட்டி உங்களுக்கு இருக்குது. கடித போட்டியில் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க அக்டோபர் 31 பார்த்தீங்கன்னா இந்த தேசிய அளவிலான கடித போட்டியானது நடக்க இருக்கிறது. 18 வயதுக்கு மேற்பட்டோர் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தியில் இதில் பங்கேற்கலாம். மாநில அளவில் முதல் பரிசாக 25,000 ரூபாய், அகில இந்திய அளவில் முதல் பரிசாக 50,000 ரூபாய், இது எல்லாமே வழங்கப்பட இருக்கிறது. அதனால் இந்த போட்டியிலையும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். என்ன தலைப்பில் நீங்கள் கடிதம் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமி தாய்க்கு ஒரு கடிதம், பூமி தாய்க்கு ஒரு கடிதம். நம்மளை எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பூமி தாய்க்கு ஒரு கடிதம் எழுதுனா என்ன கடிதம் எழுதுவீங்க? அதை எழுதி நீங்கள் பரிசுகளை தட்டி செல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மாவட்ட அளவிலான முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் பள்ளி, கல்லூரி, பொது பொறுவினர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளில் நடக்க இருக்குங்க. இதில் பங்கேற்க விருப்பம் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு வீரர்கள் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளார இணையதளத்தில் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அதற்கான இணையதள முகவரி tncmtrophy.sdat.in. இந்த வெப்சைட்டில் நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். ஆகஸ்ட் 30ஆம் தேதி நம்மளுடைய சேலம் ராஜகணபதி திருக்கோவிலுடைய கும்பாபிஷேக விழா இருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஏற்காடு வட்டம் மஞ்சக்குட்டை கிராமத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு சேர்வராயன் சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேகமும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த தகவலோடு இப்போ உங்களுக்காக பாடல்கள் வரை காத்திருக்கிறது. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப வந்துட்டு முதல்வருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இலவச மருத்துவ சிகிச்சை தொகை 5 லட்சத்திலிருந்து இப்போ 25 லட்சமாக உயர்த்தப்பட்டு இருக்குங்க. இதுக்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய ஒரு குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் 120,000 கீழாக அதுக்குள்ளே இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் இந்த முதல்வருடைய இந்த மருத்துவ காப்பீடு, விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 லட்சமாக இருந்தது இப்போ 25 லட்சமாக உயர்த்தப்பட்டு இருக்கு. இதையும் நீங்க

அப்ளை பண்ணி இந்த கார்டையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எதுக்குமே எந்த ஒரு காசும் அதிகப்படியாக வாங்கக்கூடாது, தங்களுடைய தேவைகளை எல்லாருமே செஞ்சிடணும், லஞ்சம் அப்படின்றதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதனால் நம்மளுடைய பணியை கரெக்டாக செஞ்சிட்டாலே போதும், இந்த மாதிரியான எந்த ஒரு எதுவுமே நடக்கவே நடக்காது. ஸோ அதனால் நம்மளுடைய சேலத்துலையாக இருக்கட்டும், எந்த ஒரு அரசு அலுவலர்கள், முக்கியமாக காவல்துறை சார்ந்த அலுவலர்கள், அதிகாரிகள் ஏதாவது அதிகப்படியாக தங்களுடைய பணிக்கு மீறின அந்த அமௌண்ட்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் புகாராக தெரிவிக்கலாம். அதற்காக ஒரு வாட்ஸ்அப் எண்ணையும் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய சேலத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் இருக்குங்க, சேலம் மாவட்டத்திற்கு ஒன்று, சேலம் மாநகராட்சிக்கு ஒன்று, ரெண்டு இருக்கு. நீங்கள் பேனா நோட் எடுத்து வச்சுக்கோங்க, நான் இப்போ இரண்டு எண்களையுமே சொல்ல போகிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேலம் மாநகராட்சிக்கு 9626207262, சேலம் 9629390203, இந்த இரண்டு எண்களில் நீங்கள் புகார் அளிக்கலாம். அடுத்ததாக நம்ம சேலத்தில் நிறைய பாலங்கள் எல்லாம் கட்டப்பட்டுட்டே இருக்குது. குறிப்பாக இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருந்து அப்படியே கருப்பூர் என்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பாலம் இருக்கும். அந்த கருப்பூர் என்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா குறுக்கில் வந்துட்டு நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பி எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி நிறைய மாணவர்கள் பயணிகள் வந்துட்டு நீங்கள் அந்த சாலையை கடக்கிறீங்க, இதனால் வந்துட்டு விபத்துகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த பாலம் வழியாக நீங்கள் யாருமே பார்த்திங்கன்னா அது என்ன ஒரு நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலை, அதில் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு வாகனமுமே ஒவ்வொரு வேகத்தில் வந்துட்டு இருக்கும்பொழுது நம்ம சாலையை கடக்கும்போது நிறைய விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த சாலையை யாரும் நடைபாதையாக யாரும் கடக்க வேண்டாம். இப்போ பேறுகால அந்த விடுப்பு பார்த்தீங்கன்னா மூன்றாவது குழந்தைக்கும் ஒரு வருட கால விடுப்பு வழங்கப்படும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதுக்கு முன்பாக இரண்டு குழந்தைகளுக்கு மட்டுமே இருந்தது, இப்போ மூன்றாவதாக பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் அந்த தாய்க்கு பேறுகால விடுப்பாக ஒரு ஆண்டு கால விடுப்பு வழங்கப்பட இருக்கிறது. நாட்டுப்புற கலைகளை நம்ம எப்போவுமே வளர்க்க வேண்டும், பேணி காக்க வேண்டும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி தரணும் அப்படின்ற நோக்கத்தில் இனி வரக்கூடிய காலங்களில் தமிழக முதல்வர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுகளில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் சமூக வலைதளத்தில் ஒரு காணொலியை பார்த்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கட்டைக்கால் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. காலில் பார்த்தீங்கன்னா குச்சி மாதிரி நல்ல ஒரு பெருசாக ஒரு கட்டையை வந்து கட்டியிருப்பாங்க. காலால் பாதம் வந்துட்டு தரையில் படாது, அந்த கட்டையோட அந்த கட்டை தான் வந்துட்டு கீழே வச்சு அப்படியே நடந்துட்டுப்பாங்க, அப்படியே உயரத்தில் இருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு வயதானவர் அவருடைய தாத்தா இருக்கலாம், அவங்க தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு அந்த கட்டைக்கால் ஆட்டத்தை வந்து கட்டி காலிலெல்லாம் கட்டி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படித்தான் ஒரு கலையை வளர்க்கறது, சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு கலையையும் நாம கற்றுக் கொடுத்து கொண்டே வர வேண்டும். பாடலா இருக்கலாம், நடனமாக இருக்கலாம், இந்த மாதிரி நம்மளுடைய கிராமப்புற கலை ஆட்டங்களாக இருக்கலாம், எல்லாத்தையுமே நம்ம வளர்த்தெடுக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. ஒவ்வொருத்தருமே ஒரு ஒரு கலையை கத்துக்கோங்க. நம்முடைய பாரம்பரியமிக்க அந்த கலைகளை வளர்க்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தை இன்னும் இன்னும் நம்ம உயர்வாக கொண்டு போறதுக்கு வழிவகை செய்யும். அந்த காணொலி பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. சின்ன சின்ன குழந்தைங்க தான், தாத்தாவும் அந்த காலில் அந்த கட்டை காலை கட்டிக்கிட்டு ஆட்டம் ஆடுறது, அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் கலைகள் இருக்கு அப்படின்னா அதையெல்லாம் வளர்த்து எடுங்கள். அடுத்ததாக ஒவ்வொரு விவசாயியுமே தங்களுடைய நிலம் சார்ந்த விவரங்களை, விவசாயம் செய்யும்போது பயிர்கடன் அந்த பயிர் விவரங்களை எல்லாமே கிராம நிர்வாக அலுவலரிடம் தெரிவித்து அடங்கல் சான்றிதழ் பெறுவீங்க. இப்போ இந்த அடங்கல் சான்றிதழ் நீங்கள் அலுவலகத்துக்கே போய் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதற்காக நம்ம வயல் அப்படின்ற ஒரு செயலி இருக்குங்க, அந்த செயலியிலேயே நீங்கள் சரியான தகவல்களை எல்லாமே உள்ளீடு செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த அடங்கல் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். எதற்கெல்லாம் இந்த அடங்கல் சான்றிதழ்லாம் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வங்கி, கூட்டுறவு சங்கங்களில் கடன் பெற, இயற்கை சீற்றங்களால் பயிர் சேதமடையும் போது காப்பீடு தொகை பெறத்துக்கு, விளைவித்த நெல் தானியங்களை அரசுடைய நேரடி கொள்முதல் மையங்களில் விற்பனை செய்யறதுக்கு எல்லாமே இந்த அடங்கல் சான்றிதழ் வந்துட்டு அவசியமாக இருக்கிறது. அதனால இந்த அடங்கல் சான்றிதழ் எல்லாமே இனிமே நீங்க நம்ம வயல் அப்படின்ற செயலி மூலமாகவே பெற்றுக்கொள்ளலாம். இந்த தகவலோட இப்ப உங்களுக்காக ஒரு பாடல் வர காத்திருக்கிறது. பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம், இணைந்திருங்கள். இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
2: நேரம் காலை 7:47 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM-ல நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் விஜயபிரியா. இன்னைக்கு காலையில 8 நீங்க கேட்க இருக்கிறீங்க டாப் 10 மியூசிக், 9 சினி சினி சினிமா, 10 வானொலி நாடகம், விக்ரமாதித்யன் வேதாளத்துடைய கதைகளை தான் நீங்க கேட்க இருக்கிறீங்க. 11 அழைப்பதியாரோ நிகழ்ச்சி. இன்னைக்கு அழைப்பதியாரோ நிகழ்ச்சியுடைய தலைப்பு ஏலியன் கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க, இதுதாங்க இன்னைக்கான தலைப்பாக இருக்கிறது. அடுத்ததாக இப்போ உங்களுக்கு 2 தகவலை சொல்ல போறேன். என்ன தகவல்?

அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த 2 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு இருக்காங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை தான் நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். அந்த வகையில் அந்த நாளுக்கான ஒரு சிறப்பாக தான் இந்த தேசிய நல்லாசிரியர் விருதுமே வழங்கப்பட இருக்கிறது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேர் தேர்வாகி இருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தங்கராஜ், மதுரை திருப்பரங்குன்றம் PM3 கேந்திரிய வித்யாலயா பள்ளி தலைமை ஆசிரியர் ஜி அமுதா, இவங்க இருவருக்கும் தான் இந்த குடியரசுத் தலைவர் அவர்கள் வழங்க இருக்கக்கூடிய தேசிய நல்லாசிரியர் விருதானது வழங்கப்பட இருக்கிறது. அவங்க 2 பேருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை நாம் சொல்லிடணும். ஏன்னா மாணவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து அவங்களுக்கு என்ன திறமைகள் இருக்கோ அதையெல்லாம் வளர்த்து விட்டு அவங்கள நல்லபடியாக படிக்க வைத்து ஒரு முன்னேற்ற நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக கிடைத்த ஒரு அங்கீகாரம் தான் இந்த தேசிய நல்லாசிரியர் விருது. அவங்களுக்கு நம்மளுடைய சோனா வானொலி சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிடலாம். நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினாலுமே அதில் வாரண்டி இருக்கா கேரண்டி இருக்கான்னு கேட்டு கேட்டு வாங்குகிறோம். அதே மாதிரி அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய அந்த வாகனங்களை வாங்கும்போது அந்த வாகனங்களுக்கான காப்பீடுமே நாம் கட்டி தான் வாங்குகிறோம். ஆனால் 3 தரப்பு காப்பீடு இல்லாமல் ஏராளமான வாகனங்கள் இயங்கிக் கொண்டு இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. அதை செக் பண்ணியும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு தகவல் தான் என்னென்னா, வாகனங்களுக்கு நீங்கள் காப்பீடு இல்லாமல் வாகனத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி ஒரு திட்டத்தை இப்போது புதுதில்லியில் போட்டிருக்காங்க, ஒரு சோதனை முன்னோட்டமாக போட்டிருக்காங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது அப்படின்னா நாடு முழுவதுமே இந்த திட்டம் வந்துட்டு அமல்படுத்தப்பட இருக்கிறது. என்னென்னா, வாகனங்களுக்கு நீங்கள் காப்பீடு செலுத்தணும். அப்போ தான் ஏதாவது ஒரு விபத்து ஏற்படும் பொழுது கூட நாம் அதை வச்சு இது பண்ண முடியும். ஸோ அதனால் வண்டி இது எப்படி வந்துட்டு பெட்ரோல் பங்கில் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு கேமரா இருக்கு இல்லைங்களா, அந்த கேமராவில் உங்களுடைய வண்டி நம்பருடைய அந்த பிளேட் நம்பரெல்லாம் வச்சு இதுக்கு காப்பீடு செஞ்சுருக்காங்களா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே ஃபைன் பண்ணி அவங்களுக்கு டேட்டாஸ்லாம் வந்துடும். ஸோ அந்த வகையில் தான் உங்களுக்கு பெட்ரோல் வந்துட்டு கொடுக்க முடியாமல் போகும். அந்த தகவல் வந்துட்டு அந்த பெட்ரோல் பங்கில் இருக்கவங்களுக்கு போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாகனத்துக்கு காப்பீடு இல்லைன்றது தெரிஞ்சதுனா உங்களுடைய வாகனத்துக்கு பெட்ரோல் அடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போ இருந்தே நீங்கள் எல்லாருமே உஷார் ஆகிடுங்க. யாரெல்லாம் உங்களுடைய வாகனத்துக்கு காப்பீடு இன்னும் பண்ணாமல் இருக்கீங்களோ தயவு செஞ்சு காப்பீடை பண்ணிவிடுங்க. இப்போ இருந்தே இதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வரை காத்திருக்கிறது. எம்மா எம்மா அப்படின்ற ஒரு அழகான பாடல். பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: Top 10 Music.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
3: நேரம் காலை 7:55 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் விஜயபிரியா. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு 76 நிகழ்ச்சி வர இருக்கிறது. என்ன தலைப்புல வர இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏலியன் கூட பேச வாய்ப்பு கிடைச்சா என்ன கேள்வி நீங்கள் முதல்ல கேட்பீங்க அப்படின்றது தாங்க இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. ஏலியன்னா ஃபஸ்ட்டு என்ன? அது வந்துட்டு ஒரு வேற்று கிரகவாசி. நம்மளை மாதிரி ஒரு மனிதர், ஒரு நார்மலான ஒரு மனிதர் கிடையவே கிடையாது. அது ஒரு வேற்று கிரகவாசி. அது ஒரு விண்வெளியில் இருக்கலாம், அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கலாம். அப்படி இருக்கும் அந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் நம்ம கேட்டுட்டு தானே இருக்கோம். ஏலியன் பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இங்கே தான் ஏலியன் பார்த்தோம்ப்பா அப்படின்ற தகவல்லாம் கூட நமக்கு வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஏலியனுடைய உலகம் எப்படி இருக்கும், நாம் ஒரு ஏலியனை சந்திச்சோம் அப்படின்னா அதுக்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா என்ன கேள்வி கேட்போம்? இங்கே பார் ஏலியன், எனக்கு இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, உங்ககிட்ட நிறைய பேசணும்னு எனக்கு ஆசையாக இருக்குவா, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? இல்லை, இங்கே இருக்கிறதோட ஒப்பிட்டு எனக்கு இந்த பூமியில் வாழ்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது ஏலியன், உலகத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போயிடு, நீங்களாம் எப்படி வாழ்கிறீங்க, சாப்பாட்டுக்கு முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எங்கூர்லலாம் வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்றோம், நீ என்னத்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா? இல்லை, எனக்கு இந்த வேலைக்கு போகிறதே பிடிக்கல, இங்கெல்லாம் சும்மா படிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும், அதை எதுன்னு சொல்லிட்டுருக்காங்க, நீங்களாம் அங்கே படிக்கிறீங்களா, இல்லை வேலைக்கு எது போகிறீங்களா, எப்படி தான் உங்கள் லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்படி ஏதாச்சும் கேட்பீங்களா? இல்லை, எனக்கு வந்துட்டு இப்படி ஒரு சக்தி வேணும், அந்த சக்தி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்களா? இப்படி நிறைய கேள்வி நம்ம மண்டைக்குள்ளார போயிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு ஏலியனை பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேள்வி கேட்பீங்க சொல்லுங்கள்? இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு கால் பண்ணுங்கள் 9787070778 என்ற நம்மளுடைய சோனா வானொலியுடைய நிலையே எண்ணிற்கு. உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகள் என்னவா இருக்குது அப்படின்றத கேட்கறதுக்காக நாங்களுமே இங்கே ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ மறக்காமல் கேளுங்க, அதே மாதிரி மறக்காமல் காலையில் 10 மணிக்கு கேளுங்க வானொலி நாடகம் விக்ரமாதித்தன் வேதாளத்துடைய கதைகள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது, அதையும் நீங்கள் கேட்கலாம். அடுத்ததாக 12 மணிக்கு நீங்கள் கேளுங்க ஊரை சுற்றி ஊர் உலா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு ஊரை சுற்றி ஊர் உலா நிகழ்ச்சி வலம் வரும், அதையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். இப்போ இந்த 1 மணி நேர நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நான் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.

0: Top 10 Music.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இந்த ஒரு மணி நேரம் உங்களோட ஜாலியாக பேசிட்டு நீங்கள் ஓட் பண்ண பாட்டுலாம் போட்டு கேட்ட வந்துட்டேன். திவாகர் எல்லோருக்கும் அருமையான வணக்கம். ஐடியர் மக்களே, இந்த ஒரு அற்புதமான நேரத்தில் உங்களோட பேசிக்கிட்டே நீங்கள் ஓட் பண்ண பாட்டுலாம் போட்டு காட்டதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு நீங்கள் ஓட் பண்ண பாட்டெலாம் இருக்குல்ல, வேறு லெவல் பாட்டு மக்களே. இந்த முறை நீங்கள் நிறைய புது பாடல்களுக்கு வழிவிட்டுருக்கீங்க, நிறைய புது பாடல்களை ஓட் பண்ணியிருக்கீங்க. அதே சமயத்தில் நிறையா பழைய பாடல்கள் அந்த வாசம் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பழைய பாடலும் நிறைய ஓட் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே தரமான பாட்டு. நான் எல்லா பாட்டையும் எடுத்து வைக்கிறப்பயே பரவாயில்ல, இந்த டைம் மக்கள் சூப்பரான பாட்டுக்கெல்லாம் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சேன். சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காமல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல என்ன பாட்டு இருக்குன்னு கேட்டுக்கலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக்

0: நிகழ்ச்சியில் 10வது இடத்துல டிலக்ஷன் செந்தில் குமரனோட விண்மீன் போலவே அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் கேட்கறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஓட் பண்ணதுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோ சூப்பரான ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு. டிலக்ஷன் செந்தில் குமரன் வரிகள் எழுதி பாடியிருக்காரு இந்த பாடல். ரொம்ப அருமையான பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து 9வது இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு அருமையான காதல் பாட்டு, நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டு தான் தீண்டா திருடா அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் வந்து ஒரு மெலடி சாங், மக்களே அப்படியே மனதுக்கு நெருக்கமாகவும் ரொம்ப உருக்கமாகவும் பாடியிருப்பாங்க. இது ஃபுல்லாக வந்து ஃபீமேல் வாய்ஸில் தான் வரும். ஸ்ரீனிஷா பாடியிருப்பாங்க இந்த பாடல். இந்த பாடலில் வர வரிகளும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி பாடல்கள்லாம் நம்ம சோனா எஃப்எம்ல தான் உங்களால் கேட்க முடியும். அதனாலே இந்த பாடல் தனித்துவமாக தெரியுது. இப்போ இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில்.
1: Music number 10.

0: இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடல் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மித்ரன் மற்றும் அவங்களோட குழுவினர் சேர்ந்து பண்ணியிருக்க ஒரு சூப்பரான பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த முதன் முதலாக அப்படிங்கிற பாடல் கேட்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும், செமையான பாட்டும் கூட. இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்த பிடிச்சிருக்க மக்களே. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? 7வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாமுல் தான் அவங்களோட டீம் பண்ணியிருக்க நான் நீ நாம் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஏற்கனவே சாமுல் தாவனோட நிறைய பாடல்கள் கேட்டிருப்போம் நம்ம. அதாவது உன்னால் அன்பே அப்படிங்கிற பாடல் என்னோட ரொம்ப ஃபேவரேட்டான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேர்கள் நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டு, ஏன்னா அதில் வர குரலும் அந்த பாட்டோட அந்த டியூனும் அந்தளவுக்கு இருக்கும், மெலடியாக இருக்கும், ரொம்ப இதமான பாடலாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கான பாட்டும் இப்போ நான் சொல்கிற பாட்டும் இருக்கும், நான் நீ நாம் அப்படிங்கிற பாடல். இந்த பாட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும், கேட்கறதுக்கே செமையாக இருக்கும். இந்த பாடலும் ஒரு மெலடி பாட்டு தான் மக்களே, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார் சாமுல் தான், அப்படியே செதுக்கியிருப்பாருன்னு கூட சொல்லலாம். இந்த ரெண்டு பாடலும் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது, அதாவது 8வது இடத்திலும் 7வது இடத்திலும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
1: டாப் 10 மியூசிக் நம்பர் 8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேர் 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலயமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேர் சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையாக போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியாக வாழ்கிறாருங்க. ஒரு வழியாக காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததாக டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேறு யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அடைஞ்சு தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறையை கண்டுபிடிச்சி 7 தலைமுறைகளுடைய கதையை புத்தகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில் சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு

0: நீங்க ஓட் பண்ண பாடலாம் போட்டு காட்டிட்டு இருக்கேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாடல் முடிஞ்சிடுச்சு, இன்னும் 6 பாட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அந்த 6 பாட்டு என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அதில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துலையும் 5வது இடத்துலையும் ரொம்பவே சூப்பரான வித்தியாசமான பாடலுக்கு இந்த வாரம் ஓட் பண்ணியிருக்கீங்க. பார்க்கறதுக்கு அருமையாக இருந்தது. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத பாடலே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜ் மித்ரனோட நான் போகும் பாதை அப்படிங்கிற பாடல் தான் அனுப்பிட்டுருக்கு. மித்ரன் யாருன்னு கேட்டிங்கன்னா, மாலை நேர மலையே அப்படிங்கிற ஒரு பாடல் பண்ணியிருப்பார். அந்த பாடல் பண்ண ஆர்டிஸ்ட் தான் மித்ரன். அவர் தான் வந்து இந்த நான் போகும் பாதை அப்படிங்கிற பாடலையும் வந்து உருவாக்கியிருக்காரு. ரொம்பவே ஒரு எமோஷ்னலான பாடல், இது கேட்கறதுக்கே செமையாக இருக்கும். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு, கேட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான பாட்டு. இந்த பாட்டோட பெயர் என்ன தெரியுமா? இந்த பாட்டோட பெயர் தான் பிரேக்கப் சாங். பிரேக்கப் சாங்னு ஒன்றே நீங்கள் ரொம்ப சோகமான பாட்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க. ஆனால் அந்த ஃபீல் கொடுக்குற மாதிரியே இன்னொரு ஒரு சூப்பரான பீட் உள்ள பாட்டு. நிறையா பீட் போட்டிருப்பாங்க. எபினேவிஸ் இவங்க ரெண்டு பேரும் செஞ்சு தான் அந்த பாட்டை பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த பாட்டில் ஒரு வயலின் பீஸ் ஒன்று வரும். வயலின் ஒன்று வாசிச்சிருப்பாங்க நடுவில், பாட்டுக்கு நடுவில். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாடல். முழுக்க முழுக்க ஒரு ஆண் குரலில் சார்ந்து தான் வரும். முதல் பாதி பாடல் வந்து அவர் எப்படி லவ் பண்ணாருங்கிறத பற்றியும், ரெண்டாவது பாதி பாடல் வந்து அந்த காதல் தோல்வியினால் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் சூப்பராக பாடியிருப்பாங்க. அருமையான ஒரு படைப்பு எபினேவிஸ் கிட்டேருந்து. இந்த பாடல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பாட்டும் நீங்கள் இப்போ கேட்டு வாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துலையும் 3வது இடத்துலையும் என்னென்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
1: டாப் 10 மியூசிக் நம்பர் 6.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: ஆறு பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலிகள் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இது பார்க்குற உங்களுடன் நினைஞ்சிருக்கேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6 பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 4 பாட்டு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த 4 பாட்டை ரெண்டு பேர் தான் மாற்றி ஓட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பாட்டு யார் அது ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துலையும் 3வது இடத்துலையும் என்ன பாட்டு இருக்குன்னு தான் இப்போ என் கூட கேட்க போகிறீங்க. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துல சாந்தகுமாரோட விழிகள் மூடிக்கொண்டு அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. சாந்தகுமாரோட நிறைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த விழிகள் மூடிக்கொண்டு அப்படிங்கிற பாட்டு இருக்குல்ல, இது ஒரு தனித்துவமான பாட்டு. உயிரிலே கலந்தவள் பாட்டு கூட கேட்டிருப்பீங்க, அதுலேயுமே சூப்பராக இருக்கும். அதுலேயும் ஆண் குரல் பெண் குரல் இருக்கும். சாந்தகுமார் தான் இசையமைச்சு அவர் வரிகள் எழுதியிருக்காரு. அதே சாயலில் அதுக்கு முன்னாடி வெளியான பாடல் தான் விழிகள் மூடிக்கொண்டு அப்படிங்கிற பாடல். இந்த பாட்டுக்கு வந்து நம்ம தாதகா பட்டேல் இருந்து ருக்குமணி பாட்டு கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அருமையான பாட்டு, ரொம்ப நன்றி பாட்டு இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாய் நரேஷோட சுகவாசி நீ அடி அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு இந்த 3வது இடத்துல. 3வது இடத்துல இடம்பெற்றிருக்க சாய் நரேஷோட இந்த பாடல் கேட்கறதுக்கு அருமையாக இருக்கும். ஒரு மெல்லடி சாங் மக்களே. இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்மிங் வரும், அந்த ஒரு ஃபீமேல் வாய்ஸில் அந்த ஹம்மிங் வரும். அந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மியூசிக் வந்துட்டு அந்த ஹம்மிங் வந்துட்டு தான் பாடலே ஸ்டார்ட் ஆகும். இந்த பாடலுக்கு மேட்டர் ஓட்டம் மயமுதூர்லேருந்து கலை செல்வி அக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடல் ஓட் பண்ணதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலுக்கு சாய் நரேஷ் இசையமைச்சிருக்காரு. அவர் இசையமைச்சாலே எல்லா பாடலுமே வந்து கேட்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்கிறத அவரோட மற்ற பாடல்கள் வந்து சொல்லும். அதாவது இது எங்கள் சேலம் ஜில்லாகட்டும், ஏண்டி புள்ள ஏங்க வச்ச அப்படிங்கிற பாடல் ஆகட்டும், இன்னும் நிறைய பாடல்கள் சாய் நரேஷோட அற்புதமான படைப்புகள் போலவே இந்த பாடலும் வந்து பண்ணியிருக்காரு. இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில்.
2: Number 4.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. போகிறதுக்கு முன்னாடி இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்திலும் முதல் இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் கிளம்பிடுறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறது கேட்டலாம். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்துல மேட்டூர் வட்டம் மயம்புதூர்லேருந்து கலைசெல்வக்கா கால் பண்ணி ஓட் பண்ண ஒரு சூப்பரான பாட்டு நம்ம ஊர் சேலம் அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு இரண்டாவது இடத்துல. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சேலம் அப்படிங்கிற பாடல் வந்து வேல்முருகன் அண்ணா குரலில் இருக்கும். அதுக்கு வந்து தனுஷ் வரிகள் எழுதி சாய் சுதர்ஷன் வந்து இசையமைச்சிருப்பாரு. சூப்பரான ஒரு பாட்டு நம்ம ஊர் சேலம் அப்படிங்கிற பாடல் வந்து நம்ம ஊர் சேலத்தை பற்றி இருக்கக்கூடிய சேலத்தோட பெருமைகள் பற்றி பேசக்கூடிய ஒரு சமையான பாடல். இந்த பாடலுக்கு மேட்டூர் ஒட்டமயமுதூர்லேருந்து கலைசெல்வியக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி கலைசெல்வியக்கா அந்த பாடல் கோட் பண்ணதுக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர்பார்க்குற பாடலும் நீங்கள் விருப்பப்படுற பாடலும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் இல்லை மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். ஓட் பண்ணுறப்ப உங்கள் பேரு ஊர் பேரு மறக்காமல் சொல்லி. இப்போ டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தாதுகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ண சூப்பரான பாட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பாடல் வந்து முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடலோட பேர் தான் நம்ம அசோக் சரவணன் பண்ண அடி ராட்டினம் போல் அப்படிங்கிற பாடல். பாட்டு கேட்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு துள்ளலான இசையில் செமையான ஒரு வைப் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு பாடல் இது. சூப்பராக பண்ணியிருப்பாங்க அசோக் சரவணன். இந்த பாடலில் வந்து கிட்டத்தட்ட அந்த காதல் தோல்வி அப்படிங்கிற மாதிரியான வரிகள் போட்டு தான் பண்ணியிருப்பார். இருந்தாலும் பாடல் வந்து கேட்கறதுக்கு அற்புதமா இருக்கும். இந்த பாடலுக்கு நம்ம தாதகாப்பட்டி ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி. உங்களுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே. இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புற மக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர். நன்றி மக்களே.
2: Music Number 2.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: சோன் எஃப்எம் கேட்டுட்ருக்கேன் நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வார வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பேசுவோம். ஸோ அதே மாதிரி தாங்க இன்ன வாரமும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோன் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப கம்மியான படங்கள்லாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம ரியோ ராஜன் இருக்காருல, அவரோட நடிப்பில் சேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டைரக்ஷனில் ஒரு ரொமான்டிக் காமெடி சப்ஜெக்டில் உருவாகியிருக்கிற படம் தான் ராமின் லீலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. இப்போ ரீசெண்டாக நம்ம ரியோ ராஜன் அவர் செலக்ட் பண்ணி நடிக்கிற படங்கள் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவர் நடிக்கிற இந்த ராமின் லீலா படத்துக்கு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது. இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா மொதல் ராத்திரி இந்த சீரீஸ்க்கான ட்ரெய்லர்லாம் வேறு லெவலில் வந்து இருந்தது. ஸோ இந்த சீரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி லாஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆயிருந்த நம்ம சூர்யா சாரோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸில் தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வாரம் இந்தந்த படங்கள் தான் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது தியேட்டர்ஸில் புதுசாக. நீங்கள் இந்த வீக்கெண்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஜாலியாக என்ஜாய் வந்து பண்ணுங்கள். ஸோ நாம இன்னும் சின்னி சின்னி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்கமுனி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாகவே ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ள வெளியே அறுவடை பண்ண முடியாம.
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடை.

0: அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
4: என்னடா?
3: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
4: அப்படின்ற?
3: ஆமா,
4: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
3: ஆமா,
4: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாரா? ஏன்
3: சாப்பிட மாட்டாரு?
4: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
5: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா FM 107.8 சமுதாய வானொலி சினி சினி சினிமா.
2: இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறாங்க அப்படின்னா நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து போவாங்க, பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து காட்டுவாங்க. படம் வந்து ஒரே இடத்துல ட்ராவல் ஆகாது, வெவ்வேறு லொக்கேஷன்ஸில் வெவ்வேறு செட்டில் வெவ்வேறு பிளேசஸில் படம் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் முன்னாடியே வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நெஞ்சில் ஓர் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படம் 1962 ரிலீஸ் ஆன ஒரு படம்ங்க. இந்த படத்தில் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்காக தனி செட்டு போட்டு இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க நம்ம டைரக்டர் ஸ்ரீதர் சார் அவர்கள். இந்த படம் என்னதான் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற மாதிரியான காட்சி அமைப்புகள் இருந்தாலும் இந்த படத்தில் அந்த சுவாரஸ்யம் அப்படின்றது எங்கேயுமே வந்து குறையாதுங்க. அவ்வளோ சூப்பரான ஸ்க்ரீன் பிளே, அவ்வளோ அருமையான ஒரு விஷயங்கள்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில், அதாவது இந்த படம் 1962 ரிலீஸ் ஆனது, இந்த நெஞ்சிலூர் ஆலயம் ரிலீஸ் ஆகிட்டு அந்த வருஷத்தோட மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் மூவியாக இந்த படம் வந்து அமைஞ்சிருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வருஷத்துக்கான சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதும் இந்த நெஞ்சிலூர் ஆலயம் வந்து வாங்கியிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்தில் ரிலீஸ் ஆன இந்த படத்தில் இருந்த எல்லா பாட்டுமே வேற லெவலில் வந்து இருக்கும். குறிப்பாக வந்து நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு வந்து வரும்ல, இந்த பாட்டில் வந்து வேற லெவலில் வந்துருக்கும். இப்பயுமே நிறைய பேர் இந்த பாட்டை விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு படம் வெவ்வேறு லொக்கேஷன்ஸில் போய் நமக்கு சுவாரஸ்யங்களை அள்ளி கொடுப்பாங்க, ஆனால் ஒரே இடத்துல ஒரே ஹாஸ்பிட்டல் சீனில் இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. சாங்ஸுமே அங்கே தான் வந்து எடுத்திருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே மக்களுக்கு எந்த விதத்துலையும் அந்த சலிப்பு தட்டாமல் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா வேற லெவல் தானே. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக தமிழில் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பேசணும்ல. இப்போது தமிழை தாண்டி மற்ற மொழிகளையும் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்ன படங்கள் அப்படின்னா நம்ம பிருத்திவிராஜ் சார் இருக்கார்ல, அவரோட நடிப்பில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் கலிஃபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வைசாக் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் இந்த வாரம் மலையாளத்தில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா பெத்தலகம் குடும்ப யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம நிவின் பாலி, அதுக்கப்புறமா மமிதா பைஜு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்துட்டு ஒரு ரொமான்டிக் காமெடி சப்ஜெக்டில் உருவாகியிருக்கு. நம்ம நிவின் பாலியனா மலையாளத்தில் இந்த வருஷம் பயங்கரமான கலக்கு கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பேக் டு பேக்கில் ரிலீஸஸ்லாம் வந்துட்டே இருக்குங்க. ஸோ அவரோட நடிப்பில் பெத்தலகம் குடும்ப யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தமிழில் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக ஹிட்டான படம் தான்

பிளாஸ்ட் நம்ம அர்ஜுன் சார்லாம் வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை இந்த வாரம் ரிலீஸாக மலையாளத்தில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குமே வந்து ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு அந்த சொல்லலாம். ஸோ இந்தந்த படங்கள் தான் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் தாண்டி மற்ற மொழிகள்லையும் ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா தேட்டர்ஸில் ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நாம் இன்னும் சினி மனிதர்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேட்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சி.

கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும்பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இந்த வாரமும் நம்ம தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான சினிமா அப்டேட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. அப்படி என்னென்ன புது புது அப்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது லாஸ்ட்டாக நீங்கள் கேட்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக டாப் 10 மியூசிக் ஓட் வந்து பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணும்பொழுது அந்த பாட்டு வார இறுதியில் டாப் 10 மியூசிக்கில் இடம்பெறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறக்காமல் உங்களோட ஓட்டை வந்து பதிவு பண்ணுங்கள். நீங்கள் ஓட் பண்ணும் அந்த பாட்டை கம்போஸ் பண்ணாங்கல்ல இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு ஒரு தனி மோட்டிவேஷனல் கட்ச மாதிரி வந்து இருக்கும். ஸோ மறக்காம உங்களோட ஓட்டை பதிவு பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஓட்டை நீங்க பதிவு வந்து பண்ணலாம். நம்ம ரஜினி சாரோட ஜெயிலர் 2 படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க, வேற லெவல் பாட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம அனிருத் அண்ணா சொல்லவே வந்து தேவையில்லை, மியூசிக்கில் சும்மா பிரித்து எடுத்துட்டாரு. ஸோ இந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக வந்து ஹிட்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நீங்கள் கேட்கல அப்படின்னா கேட்டுட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சூர்யா சாரோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் இருக்குல்ல, இந்த படம் ரிலீஸ் ஆன நாலே நாளில் வேர்ல்டு வைடாக 150 கோடிக்கு மேலே வசூல் வந்து பண்ணியிருந்தது. இந்த விஷயத்த அஃபிஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படம் இன்னும் நிறையா ஸ்க்ரீன்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி அண்ணாவோட நடிப்பில் நம்ம டைரக்டர் பிஎஸ் மித்ரன் இவரோட டைரக்ஷனில் உருவாகிற படம் தான் சர்தார் 2. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ரீசெண்டாக அந்த படத்துக்கான ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சர்தார் 2 படத்துக்கான ட்ரெய்லர் வேற லெவலில் வந்து இருந்தது. இப்போது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சர்தார் 2 படம் இருக்குல்ல, இந்த படத்தோட டப்பிங்கை நம்ம எஸ்ஜே சூர்யா சார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டாரு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த படமும் ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த சர்தார் 2 படத்துலேருந்தே மற்ற அப்டேட்லாம் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஜாசன் சஞ்சய் இருக்கார்ல நம்ம தளபதி விஜய் சாரோட பையன், அவர் வந்து சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நம்ம சந்தீப் கிஷான் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்துலேருந்து இப்போது என்ன அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த சிக்மா படத்துக்கான ரிலீஸிங் டேட்டை சொல்லிட்டாங்க. இந்த படம் எப்போது ரிலீஸ் ஆக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வர அக்டோபர் 2 இந்த சிக்மா படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம தமன்னா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அப்டேட்ஸ்லாம் இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் புதுசாக வந்து கிடச்சிருக்கு. நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஸோ உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் நம்ம 1 by 1 வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, பேக் டு பேக்கில் கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போ நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். அப்படி பார்த்த படங்களில் ஒரு சில படங்கள் மட்டும் நம்ம மனசுக்குள்ள அது பாட்டுக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படி தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க, வாவ் சூப்பர் இல்ல. அந்த படத்தை பற்றி நாம ஒரு 4 தடவை பேசியிருப்போம். அந்த மாதிரி வேற லெவலில் எடுத்த படங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்கு. இப்போ ரீசெண்டாக மலையாள சினிமாஸில் அந்த மாதிரியான படங்களோட வருகை அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ மலையாள சினிமாவில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் நான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த படத்தில் அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். 2026 ஜீது சதீஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் சம்பவம் அத்தியாயம் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படம் வந்துட்டு ஒரு டைம் லூப் மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர் ஜானரில் இந்த படம் வந்து உருவாக்கியிருக்கோங்க. இந்த படத்துக்கான ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டியூட்டியாக ஃபாரஸ்ட்டுக்கு வந்து போவாங்க. அவங்க கூட இன்னும் 2-3 போலீஸ் ஆஃபீஸர்லாம் போவாங்க. போன இடத்துல அந்த காட்டுக்குள்ளேயே வந்து மாட்டிப்பாங்க. மாட்டினவங்க எப்படி தெரியுமா மாட்டியிருப்பாங்க, அந்த டைம் லூப்பில் போய் மாட்டிப்பாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரிப்பீட்டடாக நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் லூப் சயின்டிஃபிக் ஜோனரில் அந்த படத்தை வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ மாட்டினவங்க எப்படி ரிட்டர்ன் வந்தாங்க, ஸோ அந்த டைம் லூப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, இவங்க என்னென்ன விஷயத்தை பார்த்தாங்க அப்படின்றது தான் இந்த சம்பவம் அத்தியாயம் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கான கதையாகவே வந்து இருக்குங்க. இந்த படத்தில் நிறைய ஜோனர்ஸ்லாம் உள்ளே வரும். இப்போது த்ரில்லர் ஜோனர் உள்ளே வரும், சைஃபை ஜோனர் உள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து உள்ளே வருமா. அதெல்லாம் பார்க்க பார்க்க எங்கடா படம் எங்கேயாவது வந்து பிசுறு தட்டுச்சு அப்படின்னா நமக்கு புரியாமல் போயிடும்ல. ஆனால் இந்த சம்பவம் அத்தியாயம் 1 இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணல. ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க. எல்லா ஜோனரும் உள்ளே வந்தாலும் நமக்கு புரியிற மாதிரி படத்தை ஸ்க்ரீன் ப்ளே வந்து பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ நீட்டாக வந்து இருந்தது. இப்போ ஒரு சில படங்கள்லாம் கண்ணை மூட்டு நம்ம போய் வந்து பார்க்கலாம் அப்படின்றதும் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இந்த சம்பவம் அத்தியாயம் 1 இந்த படம் வந்து இருக்குதுங்க. இதில் எந்த வித டவுட்டும் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் இந்த படத்தை வந்து பாருங்கள். தமிழ்லையுமே இந்த படம் அவைலபிளாக இருக்குது. ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழ் டபுடு வெர்ஷன்ஸில் இந்த சம்பவம் அத்தியாயம் 1 படம் வந்து இருக்கு. ஸோ நீங்களாம் வந்து பாருங்கள். இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க எல்லாருமே வந்து அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ நேச்சுரலாக வந்து நடிச்சிருப்பாங்க. அதுவுமே பார்க்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்ததுங்க. ஸோ உங்களோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு த்ரில்லர் ஜானரில் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு வேறு லெவல் படமாக வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துகள் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம 1 பை 1 அந்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: புறாடே ஓடுது புறா.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
2: இப்போ சினிமான்னு எடுத்துக்கிட்டா நிறைய பேருக்கு டக்குன்னு சென்னை ஞாபகம் வரும். ஏன்னா இப்போ சினிமா ஷூட்டிங் மேக்ஸிமம் அங்கே தான் வந்து நடக்குது. சினிமா தியேட்டர்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ எல்லாமே சினிமான்னு சொன்னால் டக்குன்னு சென்னை தானே ஞாபகம் வந்து வரும். ஆனால் சினிமான்னு சொன்னால் இன்னொரு இடமும் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். என்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. மதுரை தாங்க. இப்போது மதுரையில் ஒரு படம் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா ஹிட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் தமிழ்நாடு ஃபுல்லாக செம்ம ஹிட் ஆகிடும். ஒரு சில டைமில் ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மதுரையில் அந்த படம் நல்லா ஓடுதா, அந்த படம் மதுரையில் ஓடிச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஹிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள்லாம் வந்து மதுரை பற்றி நமக்கும் வந்து தெரியும். சினிமாவுக்கு செம்ம ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலேயும் நிறைய ஷூட்டிங்ஸ் நடத்திருக்காங்க. எக்கச்சக்கமான தியேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஆசியாலேயே ரொம்ப பெரிய தியேட்டர்னா மதுரையோட தங்கம் தியேட்டர் வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு சினிமாக்கும் சினிமா தியேட்டருக்கும் மதுரைக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நான் இவ்வளோ நேரம் மதுரையை பற்றி பேசிகிட்டு இருந்ததுனால கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த வாரம் சின்னி சின்னி சினிமா நிகழ்ச்சியில் மதுரையில் இருக்கிற ஒரு பழமையான தியேட்டரை பற்றி தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இந்த வாரம் சின்னி சின்னி சினிமா நிகழ்ச்சியில் மதுரை சம்மந்தப்பட்ட ஒரு தியேட்டரை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அந்த தியேட்டர் என்ன தியேட்டரு, அந்த தியேட்டருக்கு அப்படி என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி மதுரையில் எக்கச்சக்கமான தியேட்டர்ஸ்லாம் வந்து இருக்கு. 1950-55 அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு தியேட்டர் அப்படின்னா சிடி சினிமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தியேட்டருங்க. ஸ்டார்டிங்கில் எம்ஜிஆர் சாரோட படங்கள், அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் சாரோட படங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன், ஜெயசங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட படங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ரஜினி சாரோட படங்கள், கமல் சாரோட படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்களும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த தியேட்டர் வந்து கை மாறுதுங்க, ஒரு சில நபர்கிட்ட வந்து கை மாறுது. அதுக்கப்புறம் இந்த சிடி சினிமா வந்து வேற ஒரு ஆட்கள் கிட்ட போகுது. அவங்க வந்து முன்னாடி இருந்த மாதிரி இந்த தியேட்டரை மெயின்டைன் வந்து பண்ண முடியல. இந்த சிடி சினிமா தியேட்டர் இருக்குல்ல, இந்த தியேட்டரில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அந்த செலிப்ரேஷன் ஒரு பெரிய ஸ்டாரோட படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இந்த தியேட்டரில் செலிப்ரேஷன் அப்படின்றது பயங்கரமாக வந்துருக்குமா. பால் அபிஷேகம், கட் அவுட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துருக்குமா. இப்போலாம் நம்ம படம் பார்க்க பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், பைக்கில் போகிறோம். ஆனால் முன்னாடிலாம் படம் பார்க்க சைக்கிளில் மேக்ஸிமம் வந்து போவாங்க. சைக்கிள் பார்க்கிங்க்குனே வந்து ஒரு மிகப்பெரிய பார்க்கிங்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்டாரோட படங்கள்லாம் வந்தது அப்படின்னா குறைஞ்சது 400-500 சைக்கிள்ஸ்லாம் வந்து இந்த தியேட்டர் முன்னாடி நிற்கும், அந்தளவுக்கு கூட்டம் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சில பேரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, காலையில் காட்சி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா முன்னாடி நாளே வந்து இந்த தியேட்டரில் இடம் பிடிச்சலாம் வந்து உட்காருவாங்களாம். அந்தளவுக்கு ஃபேமஸாக இருந்த ஒரு சிடி சினிமா 1990 அந்த காலகட்டத்திலே நிர்வாகம் வந்து கரெக்டாக இல்லாதனால இந்த சிடி சினிமாவை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஒரு காலத்தில் நினச்சி பாருங்களேன், அவ்வளோ பேர் ஆரவாரமாக கைத்தட்டி என்ஜாய் பண்ணி பிடிச்ச ஹீரோவை ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு தியேட்டர் இப்போது இருந்த சோடே வந்து தெரியாமல் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய தியேட்டர்ஸ்லாம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குங்க. ஸோ அந்தந்த தியேட்டரை பற்றி நான் அப்படி அப்படியே வாரம் வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாட்டா பேபி சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். சோனா எஃப்எம் 107.8 விக்ரமாதித்யன் வேதாளத்தின் கதைகள்.
1: கத்தியை சுழற்றிய இளவரசி, புத்தியை சுழற்றிய இளவரசன். தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமாதித்யன் மரத்தில் ஏறி கொண்டிருந்த வேதாளத்தை மீண்டும் கீழே இறக்கி தன் முதுகில் சுமந்து கொண்டு அடர்ந்த காட்டின் வழியே நடக்க தொடங்கினான். அப்போது வழக்கம் போல் வேதாளம்,
2: விக்ரமாதித்யா, நான் உனக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஆனால் இந்த கதையின் முடிவில் ஒரு கேள்வி கேட்பேன். அதற்கு சரியான பதிலை நீ சொல்ல வேண்டும். ஒரு காலத்தில் கிஷநகர் என்ற நாட்டை ராஜேந்திர என்ற மன்னன் ஆண்டு வந்தான். வீரத்திலும் கொடைப்பண்பிலும் சிறந்து விளங்கிய அந்த மன்னனின் ஆட்சியில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ராஜேந்திர மன்னனுக்கும் அவரது மனைவிக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சோனா என்ற பெயரிட்டு செல்லமாக வளர்த்தனர். ஆனால் மன்னனுக்கு ஆண் வாரிசு இல்லை. அதனால் என் மகள் யாருக்கும் சளைத்தவள் அல்ல, ஒரு சிறந்த வீராங்கனையாக அவள் உருவாக வேண்டும் என்று முடிவு செய்த மன்னன் ஆண்கள் பயிலும் போர்க்கலைகள் அனைத்தையும் சோனாவுக்கும் கற்றுக் கொடுத்தான். சோனாவும் சிறு வயதிலிருந்தே போர்க்கலைகளில் ஆர்வம் காட்டினாள். வால் சண்டை, கத்தி சண்டை, வில்வித்தை என பல்வேறு வீரக்கலைகளில் தேர்ச்சி பெற்றாள். வயது வளர வளர அவளது வீரமும் அதிகரித்தது. பல போட்டிகளில் கலந்து கொண்ட சோனா தன்னுடன் போட்டியிட்ட பல ஆண் வீரர்களை தோற்கடித்து நாடு முழுவதும் புகழ்பெற்ற வீர இளவரசியாக மாறினாள். காலம் சென்றது. சோனாவுக்கு திருமண வயது வந்தது. மகளுக்கு ஏற்ற இளவரசனை தேட ஆரம்பித்தார் ராஜேந்திர மன்னன். ஆனால் சோனாவோ ஒரு நிபந்தனை வைத்தாள்.
3: அப்பா, என்னை திருமணம் செய்து கொள்ளும் இளவரசன் முதலில் என்னுடன் வீரக்கலை போட்டியில் போட்டியிட்டு என்னை வெற்றி கொள்ள வேண்டும். என்னை வெல்லக்கூடிய இளவரசனையே நான் திருமணம் செய்து கொள்வேன்.
2: மகளின் நிபந்தனையை கேட்ட மன்னன் சிறிது நேரம் யோசித்து விட்டு சம்மதித்தான். உடனே பல்வேறு நாடுகளின் இளவரசர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. கிஷநகரில் பிரம்மாண்டமான வீரக்கலை போட்டிகள் தொடங்கின. ஒவ்வொரு நாளும் ஒரு இளவரசன், அவனுக்கு எதிரில் சோனா. ஆனால் போட்டி தொடங்கிய சில நிமிடங்களில் எதிரில் நிற்கும் இளவரசனை வீழ்த்தி விடுவாள் சோனா. ஒவ்வொருவருக்கு பிறகும் ஒருவர் பல நாடுகளின் இளவரசர்கள் வந்தார்கள். ஆனாலும் யாராலும் சோனாவை வெல்ல முடியவில்லை. அந்த போட்டிகளை மக்கள் கூட்டத்தோடு கூட்டமாக இருந்து ஒருவர் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன்தான் சந்திரநகர் நாட்டு இளவரசன் உதயவர்மன். மற்ற இளவரசர்களைப் போல சோனாவிடம் நேரடியாக மோதுவதற்கு அவன் அவசரப்படவில்லை. மாறாக தினமும் சோனா எப்படி சண்டையிடுகிறாள், எந்த நேரத்தில் எந்த நுணுக்கத்தை பயன்படுத்துகிறாள், எதிராளியின் அடுத்த நகர்வை எப்படி கணிக்கிறாள் என்பதையெல்லாம் மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தான். ஒரு நாள் சோனா மற்றொரு இளவரசனோடு சண்டையிட்டு கொண்டிருந்தாள். அப்போது சோனா ஒரு வித்தியாசமான சண்டை நுணுக்கத்தை பயன்படுத்தினாள். அதை பார்த்த உதயவர்மன் தன்னை மறந்து,
4: ஆஹா, என்ன ஒரு அருமையான நுணுக்கம்
2: என்று சத்தமாக பாராட்டி விட்டான். அந்த குரல் சோனாவின் காதில் விழுந்தது.
3: என்னுடைய சண்டை நுணுக்கத்தை பார்த்து இவ்வளவு துல்லியமாக பாராட்டக்கூடியவர் சாதாரண மனிதராக இருக்க முடியாது
2: என்று நினைத்த சோனா கூட்டத்தில் அந்த குரலுக்கு சொந்தக்காரரை தேடினாள். ஆனால் அவளால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. சில நாட்கள் கடந்தன. இப்போது உதயவர்மனின் முறை வந்தது. அவன் சோனாவுக்கு எதிராக களத்தில் இறங்கினான். போட்டி தொடங்கியது. சோனா தனது வழக்கமான வேகத்தில் தாக்க தொடங்கினாள். ஆனால் இந்த முறை ஏதோ ஒரு வித்தியாசமாக இருந்தது. சோனா பயன்படுத்தும் ஒவ்வொரு நுணுக்கத்திற்கும் உதயவர்மன் சரியான பதில் நுணுக்கத்தை பயன்படுத்தினான். சோனா எவ்வளவு முயன்றாலும் அவனை வீழ்த்த முடியவில்லை. சில நேரத்திலேயே சோனாவே உதயவர்மனிடம் தோற்றுவிட்டாள். அந்த நொடியில் சோனாவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது.
3: சில நாட்களுக்கு முன்பு என் சண்டை நுணுக்கத்தை பார்த்து பாராட்டிய அந்த குரல் இவருடையதாகத்தான் இருக்குமோ?
2: போட்டி முடிந்ததும் சோனா நேராக தனது தந்தை ராஜேந்திர மன்னனிடம் சென்றாள். அங்கு உதயவர்மனும் வந்திருந்தான். சோனா அவனை பார்த்து,
3: சில நாட்களுக்கு முன்பு நான் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்து என் சண்டை நுணுக்கத்தை பாராட்டியவர் நீங்கள் தானே
2: என்று கேட்டாள் உதயவர்மன் சிறிதும் தயங்காமல்.
4: ஆம், அது நான் தான்
2: என்று உண்மையை ஒப்புக்கொண்டான். அப்போது சோனா அமைதியாக அவனை பார்த்து,
3: அப்படியானால் இன்று நடந்த போட்டியிலும் நீங்களே வென்று விட்டீர்கள். ஆனால் என்னால் உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியாது.
4: ஏன் என்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது?
2: அதற்கு சோனா,
3: அதற்கான காரணத்தை நீங்களே யோசித்து தெரிந்து கொள்ளுங்கள்
2: என்று கூறினாள். உதயவர்மன் சிறிது நேரம் ஆழமாக சிந்தித்தான். பின்னர் அவனது முகத்தில் ஒரு புரிதல் தோன்றியது.
4: நீ சொல்வதிலும் நியாயம் இருக்கிறது
2: என்று கூறிவிட்டு அங்கிருந்து விடைபெற்றான். இப்போது சொல் விக்ரமாதித்யா, சோனா ஏன் உதயவர்மனை திருமணம் செய்து கொள்ள மறுத்தார்? உதயவர்மனும் சோனாவின் முடிவை ஏன் ஏற்றுக்கொண்டான்?
5: வேதாளமே, மற்ற இளவரசர்கள் அனைவரும் சோனாவிடம் போட்டியிடும் போது அவளை எப்படியாவது வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் நேரடியாக சண்டையிட்டார்கள். ஆனால் உதயவர்மன் அப்படி செய்யவில்லை. ஒரு மாணவன் தனது குரு ஒரு வித்தையை செய்து காட்டும் போது அதை முதலில் உன்னிப்பாக கவனித்து அதிலிருந்து கற்றுக்கொள்வதை போல உதயவர்மன் சோனாவின் ஒவ்வொரு சண்டை நுணுக்கத்தையும் கவனித்தான். அது மட்டுமில்லாமல் அவள் பயன்படுத்திய நுணுக்கங்களுக்கு எதிரான மாற்று நுணுக்கங்களையும் அவளிடமிருந்தே கற்றுக்கொண்டான். அதனால்தான் மற்ற இளவரசர்களால் செய்ய முடியாததை உதயவர்மனால் செய்ய முடிந்தது. அதாவது, சோனா உதயவர்மனுக்கு ஒரு வகையில் மானசீக குருவாக மாறிவிட்டாள். குரு சிஷியன் என்ற உறவு புனிதமானது. அந்த உறவு உருவான பிறகு இருவரும் திருமணம் செய்து கொள்வது சரியாக இருக்காது என்று சோனாவும் உதயவர்மனும் நினைத்தார்கள். அதனால்தான் சோனா திருமணத்தை மறுத்தால் உதயவர்மனும் அவளது முடிவை ஏற்றுக்கொண்டான். எனவே இருவரின் முடிவிலும் நியாயம் இருக்கிறது.
1: விக்ரமாதித்யன் பதிலை கேட்ட வேதாளம் அமைதியாக சிரித்தது. ஆனால் விக்ரமாதித்யன் சரியான பதிலை சொல்லிவிட்டதால் வேதாளம் மீண்டும் அவனது முதுகிலிருந்து பறந்து சென்று மரத்தின் மீது ஏறியது. விக்ரமாதித்யன் மீண்டும் வேதாளத்தை பிடிக்க மரத்தை நோக்கி நடக்க தொடங்கினான்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையத்தில்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மனமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு.

0: அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்ராம் ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்ராம் ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்ராம் ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்ராம் ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்ராம் ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது, எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது, இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.
4: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மத்த மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். சோனா எஃப்எம் 107.8 விக்ரமாதித்யன் வேதாளத்தின் கதைகள்.
6: இளவரசியை மணக்க மறுத்த இளைஞன் விக்ரமாதித்யன் வேதாளத்தை தன் தோளில் சுமந்து கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தான்.
7: விக்ரமாதித்யா, நான் ஒரு கதை சொல்கிறேன், அதன் முடிவில் நீ சரியான பதிலை சொல்ல வேண்டும். ஒரு காலத்தில் விஜயபுரி என்ற நாட்டில் குருபசேனன் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். பிறவியிலேயே அவனது கால்களில் சிறிய குறைபாடு இருந்ததால் மற்றவர்களைப் போல அவனால் வேகமாக நடக்கவோ ஓடவோ முடியாது. சிறு வயதிலேயே குருபசேனனின் தாய் இறந்து விட்டாள். அதனால் அவனது தந்தை மறுமணம் செய்து கொண்டான். குருபசேனனுக்கு சித்தியாக வந்த அந்த பெண் அவனுடைய உடல் குறைபாட்டை அடிக்கடி சுட்டிக்காட்டி அவனை வார்த்தைகளால் காயப்படுத்தி வந்தாள். இதனால் என்னால் எதுவுமே முடியாது என்ற எண்ணத்துடன் வாழ்க்கையில் மிகவும் விரக்தியாக வாழ்ந்து வந்தான் குருபசேனன். அதே நேரத்தில் விஜயபுரி நாட்டின் இளவரசியான இந்துமதிக்கு திருமணம் செய்து வைக்க மன்னர் முடிவு செய்தார். ஆனால் இந்துமதி ஒரு நிபந்தனை வைத்தாள்.
8: என்னை திருமணம் செய்ய எண்ணுபவர் நான் ஏற்பாடு செய்யும் போட்டியில் கலந்து கொண்டு தனது வீரத்தை நிரூபிக்க வேண்டும். அந்த போட்டியில் வெற்றி பெறுபவர் யாரோ அவரையே நான் திருமணம் செய்து கொள்வேன்
7: என்றால் மன்னரும் அதற்கு சம்மதித்தார். போட்டி என்ன தெரியுமா? ஒரு உயரமான நடைமேடையில் இருபுறமும் கூர்மையான கத்திகள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த கத்திகளுக்கு இடையே சிறு கீறல் கூட படாமல் நடந்து சென்று சற்று தொலைவில் இருக்கும் மணல் திட்டின் மீது குதிக்க வேண்டும். இந்த சவாலை கேள்விப்பட்டு பல வீரர்களும் இளவரசர்களும் அங்கு வந்தனர். ஆனால் அந்த ஆபத்தான போட்டியில் கலந்து கொள்ள யாருக்கும் துணிவு வரவில்லை. அப்போது அங்கு வந்த குருபசேனன் மன்னரை சந்தித்து,
9: மன்னா, இந்த போட்டியில் நானும் கலந்து கொள்கிறேன், எனக்கும் அனுமதி கொடுங்கள்.
1: உன்னால் இந்த போட்டியில் வெற்றி பெற முடியுமா?
7: குருபசேனனின் கால்களில் இருந்த குறைபாட்டை பார்த்த மன்னர் முதலில் தயங்கினார். ஆனால் குருபசேனன் நம்பிக்கையுடன்,
9: என்னால் முடியும் என்று நான் நம்புகிறேன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்கள்.
7: வேறு வழியில்லாமல் மன்னரும் அவனுக்கு அனுமதி கொடுத்தார். அதே நேரத்தில் மன்னருடைய மனதில் ஒரு கவலை தோன்றியது.
1: இவன் ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் என் மகள் இந்துமதியை இவனுக்கு தானே திருமணம் செய்து வைக்க வேண்டும்.
7: போட்டி தொடங்கியது. குருபசேனன் மெதுவாக நடைமேடையில் நடக்க ஆரம்பித்தான். இருபுறமும் இருந்த கூர்மையான கத்திகளை பார்த்தாலும் அவன் பயப்படவில்லை. ஒவ்வொரு அடியையும் மிகவும் கவனமாக எடுத்து வைத்தான். கடைசியில் நடைமேடையின் முடிவை அடைந்தான். அங்கிருந்து மணல் திட்டின் மீது குதித்தான். அவன் வெற்றி பெற்று விட்டான். அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியத்தில் அவனை பார்த்தனர். இளவரசி இந்துமதியும் குருபசேனனின் துணிச்சலை கண்டு வியந்தாள்.
8: இந்த போட்டியில் வெற்றி பெற்ற குருபசேனனையே நான் திருமணம் செய்து கொள்கிறேன்.
7: ஆனால் குருபசேனன் மட்டும் அமைதியாக நின்றான்.
9: இளவரசியை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை.
7: இதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இளவரசியை திருமணம் செய்ய பலரும் ஆசைப்படுவார்கள். ஆனால் இளவரசியே திருமணம் செய்து கொள்ள சம்மதித்த பிறகும் குருபசேனன் ஏன் மறுத்தான்? விக்ரமாதித்யா சாதாரண குடும்பத்தில் பிறந்த குருபசேனனுக்கு நாட்டின் இளவரசியை திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தும் அவன் ஏன் அந்த வாய்ப்பை மறுத்தான்? இதற்கான சரியான காரணம் உனக்கு தெரிந்தால் சொல்.
10: வேதாளமே, குருபசேனன் பல ஆண்டுகளாகவே தனது உடல் குறைபாட்டை பற்றி மற்றவர்கள் கூறிய வார்த்தைகளால் மிகவும் மனம் நொந்து போயிருந்தான். ஆனால் இந்த போட்டியை பற்றி கேள்விப்பட்டதும் என்னால் எதுவுமே முடியாது என்று நினைக்காமல் தன்னை போன்ற ஒருவராலும் சாதிக்க முடியும் என்பதை உலகிற்கு நிரூபிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அதனால்தான் தனது உயிரை பற்றியும் கவலைப்படாமல் போட்டியில் கலந்து கொண்டான். அவனுடைய நோக்கம் இளவரசியை திருமணம் செய்வதோ பரிசு பெறுவதோ இல்லை, தன்னால் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்தான். அதனால் போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு இளவரசியை திருமணம் செய்ய வாய்ப்பு கிடைத்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை அவன் நினைத்தான். ஒரு நாட்டிற்கு ஆபத்து ஏற்படும் நேரத்தில் அந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரச குடும்பத்திற்கு இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனது உடல்நிலையால் அந்த பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவன் நினைத்தான். எனவே தான் இளவரசியை திருமணம் செய்து கொண்டு அவளது வாழ்க்கைக்கும் நாட்டின் எதிர்காலத்திற்கும் சுமையாக இருக்க விரும்பாமல் அந்த திருமணத்தை மறுத்தான். இதுதான் குருபசேனன் இளவரசியை திருமணம் செய்ய மறுத்ததற்கான உண்மையான காரணம்.
7: சரியான பதிலை சொல்லிவிட்டாய் விக்ரமாதித்யா
6: என்று கூறியபடியே விக்ரமாதித்யன் தோளில் இருந்து பறந்து சென்று மீண்டும் அந்த முருங்கை மரத்தின் மீது ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்யனும் தன் முயற்சியில் சற்றும் தளராமல் வேதாளத்தை மீண்டும் பிடிக்க அந்த மரத்தை நோக்கி நடக்க தொடங்கினான்.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500099.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேன்னு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
1: நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம்.
3: சோனா எஃப்எம் 107.8 விக்ரமாதித்யன் வேதாளத்தின் கதைகள்.
4: யார் மிகவும் மென்மையான பெண்? வேதாளத்தை தன் முதுகில் சுமந்து கொண்டு அடர்ந்த காட்டின் வழியாக விக்ரமாதித்யன் நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது அவன் முதுகில் இருந்த வேதாளம் சிரித்துக் கொண்டே,
5: விக்ரமாதித்யா, உன்னிடம் ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு சமயம் இந்திரபுரம் என்ற நாட்டை மகிபாலன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு 3 மனைவிகள் இருந்தனர். அந்த 3 பேருமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் மிகவும் மென்மையானவர்களாகவும் இலகிய மனம் கொண்டவர்களாகவும் இருந்தனர். ஒரு நாள் மன்னனின் முதல் மனைவி அரண்மனை நந்தவனத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தாள். அப்போது ஒரு மலர் அவளது கையில் விழுந்தது. அவ்வளவுதான், அந்த மலரின் மென்மையான தொடுதலையே தாங்க முடியாமல் அவளது கையில் காயம் ஏற்பட்டது. இதை கண்டு அரண்மனையில் இருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். மறுநாள் இரவு மன்னன் மகிபாலன் தனது 2வது மனைவியுடன் அரண்மனை உப்பரிகையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். அப்போது நில ஒளி அவளது உடலில் விழுந்தது. நிலவின் குளிர்ச்சியான ஒளியை கூட தாங்க முடியாமல் அவளது தோளில் காயங்கள் ஏற்பட்டன. இதையும் பார்த்த மன்னன் அதிர்ச்சியடைந்தான். இப்படி இருக்க ஒரு நாள் அரண்மனையில் 3வது மனைவி அமைதியாக அமர்ந்திருந்தாள். அப்போது அரண்மனையின் ஒரு பகுதியில் யாரோ ஒருவர் அழுத சத்தம் கேட்டது. அந்த அழுகை சத்தத்தை கேட்டவுடனே அவள் மயங்கி விழுந்து விட்டாள். விக்ரமாதித்யா, இப்போது நீயே சொல், மலர் விழுந்ததற்கே காயமடைந்த முதல் மனைவியா, நில ஒளியை கூட தாங்க முடியாமல் காயமடைந்த 2வது மனைவியா, அல்லது யாரோ ஒருவர் அழுவதை கேட்டதற்கே மயங்கி விழுந்த 3வது மனைவியா? இந்த 3 பெண்களில் மிகவும் மென்மையானவள் யார்? மிகவும் இலகிய மனம் கொண்டவள் யார்? மிகவும் உணர்வு பூர்வமானவள் யார்
4: என்று கேட்டது. விக்ரமாதித்யன் சிறிது நேரம் யோசித்து விட்டு பதிலளித்தான்.
6: வேதாளமே, நிச்சயமாக 3வது மனைவிதான். முதல் மனைவிக்கு மலர் விழுந்ததால் உடலில் காயம் ஏற்பட்டது. 2வது மனைவிக்கு நில ஒளியால் உடலில் காயம் ஏற்பட்டது. ஆனால் 3வது மனைவிக்கோ யாரோ ஒருவரின் துன்பத்தை கேட்டதற்கு மனம் தாங்காமல் மயக்கம் வந்திருக்கிறது. பிறர்படும் துன்பத்தை தன்னுடைய துன்பமாக நினைப்பவர்கள்தான் உண்மையான உணர்வு பூர்வமான மனிதர்கள். அதனால் இந்த 3 பேரில் மிகவும் மென்மையானவளும் இலகிய மனம் கொண்டவளும் உணர்வு பூர்வமானவளும் அந்த 3வது மனைவிதான்
4: என்றான் விக்ரமாதித்யன். விக்ரமாதித்யனின் பதிலை கேட்ட வேதாளம் சிரித்தது.
5: சரியான பதிலை சொன்னாய் விக்ரமாதித்யா
4: என்று கூறியவுடன் வேதாளம் விக்ரமாதித்யனின் முதுகிலிருந்து தப்பித்து மீண்டும் அந்த முருங்கை மரத்தின் மீது ஏறிக்கொண்டது. வேதாளத்தை மீண்டும் பிடிப்பதற்காக விக்ரமாதித்யனும் அதன் பின்னால் ஓடினான். அடுத்த கதையை கேட்க, மீண்டும் அந்த முருங்கை மரத்தை நோக்கி விக்ரமாதித்யனின் பயணம் தொடங்கியது.

0: எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். சோனா எஃப்எம் 107.8 விக்ரமாதித்யன் வேதாளத்தின் கதைகள்.
1: அரசனுக்கு அதிர்ச்சி தந்த காவலன். தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமாதித்யன் மரத்தின் மீது ஏறிக்கொண்ட வேதாளத்தை மீண்டும் கீழே இறக்கி தன் முதுகில் சுமந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான். அப்போது வேதாளம்,
2: விக்ரமாதித்யா, இந்த பயணத்தில் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? கதையின் முடிவில் நான் கேட்கும் கேள்விக்கு நீ சரியான பதிலை சொல்ல வேண்டும். பதில் தெரிந்தும் மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சிதறும். ஒரு காலத்தில் சிவபுரி என்ற நாட்டை சந்திரகாந்தன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். வீரத்திலும் கொடையிலும் சிறந்த அந்த மன்னனின் ஆட்சியில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் சந்திரகாந்தனின் அரண்மனை வாயில் காவலன் அவசரமாக மன்னனை சந்திக்க வந்தான்.
3: அரசே, நம் நாட்டை எதிரி நாட்டு படைகள் விரைவில் தாக்கப் போகின்றார்கள்
2: என்றான். இதை கேட்ட மன்னன் அதிர்ச்சி அடைந்தான்.
4: காவலனே, அரண்மனை வாயிலை காக்கும் உனக்கு இந்த விஷயம் எப்படி முன்கூட்டியே தெரிந்தது
2: என்று கேட்டான். ஆனால் காவலன் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்றான். சில நாட்கள் கழிந்தன. அவன் சொன்னது போலவே திடீரென எதிரி நாட்டு படைகள் சிவபுரி நாட்டை தாக்கின. ஆனால் ஏற்கனவே எச்சரிக்கையாக இருந்த சந்திரகாந்தனும் அவனது படை வீரர்களும் எதிரிகளை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். கடுமையாக போரிட்டு எதிரி நாட்டு படைகளை சிவபுரியின் எல்லையை விட்டே விரட்டி அடித்தனர். அப்போது மன்னனுக்கு தனது அரண்மனை காவலன் கூறிய எச்சரிக்கை நினைவுக்கு வந்தது. அவன் சொன்ன விஷயம் உண்மையாகிவிட்டதே, அவனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான். மறுநாள் அரசவையை கூட்டிய சந்திரகாந்தன் அந்த காவலனை அழைத்து 1000 பொற்காசுகளை பரிசாக வழங்கினான். பின்னர் மன்னன் அவனிடம்,
4: எதிரிகள் நம் நாட்டை தாக்கப் போகிறார்கள் என்று உனக்கு எப்படி முன்கூட்டியே தெரிந்தது
2: என்று கேட்டான். அதற்கு காவலன்,
5: அரசே, சில நிகழ்வுகள் நிஜத்தில் நடப்பதற்கு முன்பே எனக்கு கனவில் தெரியும். அப்படித்தான் எதிரிகள் படையெடுப்பும் எனது கனவில் தெரிந்தது
2: என்றான். இதை கேட்ட மன்னன் சிறிது நேரம் யோசித்தான். பின்னர் காவலனை பார்த்து,
4: அப்படியா, அந்த கனவு உனக்கு எப்போது வந்தது
2: என்று கேட்டான்.
5: அரசே, நான் அரண்மனை வாயிலில் காவல் பணியில் இருந்த போதுதான் அந்த கனவு எனக்கு வந்தது
2: என்றான் காவலன். இதை கேட்ட சந்திரகாந்தன் அதிர்ச்சி அடைந்தான். உடனே அவன்,
4: நீ காவல் பணியில் இருக்கும் போதே தூங்கி இருக்கிறாய். உன் கடமையில் அலட்சியமாக இருந்ததற்காக உன்னை இப்போதே பணியில் இருந்து நீக்குகிறேன்
2: என்றான். இப்படி கூறியதும் அந்த காவலனுக்கு வழங்கிய 1000 பொற்காசுகளையும் திரும்ப பெற்று கொண்டான். விக்ரமாதித்யா தன் நாட்டை எதிரிகளிடம் இருந்து காப்பாற்ற உதவிய காவலனுக்கு சந்திரகாந்தன் 1000 பொற்காசுகளை பரிசாக வழங்கினான். ஆனால் அதே காவலனை உடனே பணியிலிருந்தும் நீக்கினான். அதற்கு காரணம் என்ன?
6: வேதாளமே, எதிரிகள் தாக்கப் போகிறார்கள் என்று முன்கூட்டியே மன்னனிடம் எச்சரித்து நாட்டை காப்பாற்ற உதவியதற்காக காவலனுக்கு 1000 பொற்காசுகள் வழங்கப்பட்டது. ஆனால் அவனுக்கு அந்த தகவல் கனவில் தெரிந்தது. அந்த கனவு வந்த நேரம் அவன் அரண்மனை வாயிலில் காவல் பணியில் இருந்த நேரம். அதாவது தன் கடமையை செய்ய வேண்டிய நேரத்தில் அவன் தூங்கி இருக்கின்றான். காவலனின் முக்கியமான கடமை விழிப்புடன் இருந்து அரண்மனையை பாதுகாப்பதுதான். அதனால் நாட்டை காப்பாற்றியதற்காக பரிசு கொடுத்தாலும் பணியில் அலட்சியமாக இருந்ததற்காக அவனை பணியில் இருந்து நீக்கியது மன்னன் சந்திரகாந்தன் எடுத்த சரியான முடிவுதான்.
2: சரியான பதிலை சொல்லிவிட்டாய் விக்ரமாதித்யா
1: என்று கூறியவுடன் வேதாளம் விக்ரமாதித்யனின் முதுகில் இருந்து பறந்து சென்று மீண்டும் அந்த முருகை மரத்தின் மீது ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்யனும் சற்றும் தளராமல் மீண்டும் வேதாளத்தை பிடிக்க மரத்தை நோக்கி நடந்தான்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் செம்மையா இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் தாங்க. நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு நாள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும்? அதுவும் நம்மளை தவிர வேறொருத்தங்க கிரகத்துல இருந்து வந்த ஒரு உயிரினம் நம்ம முன்னாடி நின்னா முதல்ல நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும், ஆச்சரியமாவும் இருக்கும், இல்ல எக்ஸைட்மெண்டா இருக்குமா? இது எல்லாமே ஒரு கேள்விதான். அந்த நேரத்துல நமக்கு ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு கிடைச்சா, நீங்க எங்க இருந்து வந்தீங்க அப்படின்றதுதான் உங்களோட முதல் கேள்வியா இருக்குமா? இல்ல உங்க கிரகத்துல வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்போமா? அப்படி இல்லைன்னா நம்ம மனசுல பல வருஷங்களா இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி, இந்த பிரபஞ்சத்துல நம்ம மட்டும்தான் தனியா இருக்கமா அப்படின்றதுக்கான பதில் கேட்போமா? ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கான நிகழ்ச்சியோட தலைப்பு ஏலியன் கூட பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா நீங்க கேட்க போற முதல் கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்றதுதான். உங்களோட கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்றத என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமா நீங்க என்னோட பகிர்ந்துக்கலாம். இப்ப நம்மளோட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். இருக்கும் போல. சரி, நான் நம்ம டாபிக் குள்ள போயிடலாம். ஏலியன் கூட பேசுற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா நீங்க கேட்க போற கேள்வி என்னவா இருக்கும்?
2: நீங்க என்ன சாப்பிடுவீங்க? நீங்க ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்கீங்க பார்ப்பதற்கு? உங்களுக்கு வீடு அப்படிங்கறதெல்லாம் இருக்கா? உங்களுக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி நிறைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்பேன். நீங்க வாழக்கூடிய கிரகம் எப்படி இருக்கும், அந்த கிரகத்துக்கும் இந்த கிரகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத உணர்றீங்க? இது மாதிரியான கேள்விகள் எல்லாம் நான் கேட்பேன்.
1: சூப்பர் அண்ணா. ஆனா அதுல உங்களோட முதல் கேள்வியா என்ன கேள்வி இருக்கும்?
2: முதல் கேள்வியா அந்த கிரகம் எப்படி இருக்கும், நாங்க அங்க வந்தா எங்களுக்கு நீங்க நல்லா கவனிச்சுக்குவீங்களா? அதுதான் என்னுடைய முதல் கேள்வியா இருக்கும்.
1: சூப்பரான கேள்வி
2: இருக்கும் பாக்க.
1: ஓகேண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
2: தேங்க்யூ சோ மச் தருண், பை பை.
1: தேங்க்யூ, ரொம்ப அருமையா, ரொம்ப அருமையா வந்துட்டு முதல் கேள்வி நாங்க அங்க வந்தா நீங்க எங்களை கவனிச்சுப்பீங்களா அப்படின்றதுதான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருந்தாரு. ரொம்ப அருமையான விஷயம் உண்மையாலுமே வந்துட்டு நம்ம ஏலியன் நாளா வந்து ஏலியனை பார்த்தா முதல் கேள்வியை நானும் அதுவாக தாங்க கேட்டாலும் கேட்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு நேர் இணைஞ்சிட்டாங்க, அதுக்குள்ள வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் தருண், ராஜேஷ் கண்ணா ஃப்ரம் நாகாமங்கலம். நல்லா இருக்கீங்களா?
1: ஆ, சூப்பரா இருக்கேண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? வாய்ப்பு கிடைச்சா நீங்க கேட்க போற முதல் கேள்வி என்னவா இருக்கும்? சூப்பர் அண்ணா, ஓகே அண்ணா, ஓகே அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா உங்களோட கேள்விக்காக. நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன தெரியுமா? ஏலியன் கூட பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க கேட்க போற முதல் கேள்வி என்னவா இருக்கும்? ரொம்ப சூப்பரான கேள்வி, ரொம்ப ரொம்ப நன்றி சோபன் ராஜ். நீங்க எந்த ஊரு?
4: தர்மபுரி.
1: தர்மபுரி, ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி உங்களுடைய கேள்விக்காக.
4: தேங்க்யூ.
1: ரொம்ப அருமையா நேயர்கள் வந்து தொடர்ச்சியா கால் பண்ணி எல்லா விஷயங்களும், அதாவது நான் இப்படிதான் கேட்பேன், நான் இப்படிதான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையான விஷயங்கள் நேயர்களே. நீங்களும் ஏலியன் கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நீங்க கேட்க போற முதல் கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்றத என் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்துக்கலாம், இந்த கேள்விகளையும் பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து கேட்டு நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் உங்களுக்காக இது வந்தாச்சு, கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS Ceramics.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS Ceramics, டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். For contact 9363 26 2809.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாரா? ஏன்
1: சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
6: நேர்களே, வெல்கம் பேக் டு 107.8
7: சமுதாய வானொலியில். அழைப்பது யாரோ?
6: நேர்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. அழைப்பது யாரோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு மறுபடியும் வரவேற்கிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான், உங்க தருந்தாங்க. இன்னைக்கு ஒரு ஃபன்னான டாபிக்ங்க. என்ன ஃபன் அப்படின்னா, நம்ம ஏலியன் கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நீங்க கேட்க போற முதல் கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்றதுதான் இன்னைக்கான தலைப்பு. உங்களோட கேள்வி என்னவா இருக்கும்? எனக்குமே வந்துட்டு அதை கேட்கணுன்ற ஆர்வம் அதிகமா இருக்கு. அதனால உங்களோட கேள்விகளை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு

அவங்க ஒருவேளை ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகத்துக்கு பயணம் செய்யறத சாதாரண பஸ் ஜேர்னி மாதிரி கூட நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அவங்க ஒருவேளை கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகத்துக்கு பயணம் செய்யறத அப்படியே ஒரு எப்படி சொல்றது, நம்ம இங்கிருந்து பக்கத்து ஊருக்கு போற மாதிரி கூட அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லாங்க. அப்படி ஒரு சிவிலைசேஷனை சந்திச்சா நம்மளோட முதல் கேள்வி என்னவா இருக்கும், அதாவது ஏலியன் கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நீங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவா இருக்கும், உங்களோட டெக்னாலஜி என்ன, நீங்கள் எப்படி ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்கள் பிளானெட்டில் டிசீஸ் எதுவும் இல்லையா, நீங்கள் டெத் டிஃபீட் பண்ணியிருக்கீங்களா, அப்படி இல்லைனா மனிதர்கள் செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாங்க. நானாக இருந்தால் என்ன கேட்பேன் அப்படின்னா, என்னையும் வந்துட்டு உங்களோட ஸ்பேஸுக்கு கூப்பிட்டு போவீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா நம்ம வந்துட்டு அதெல்லாம் ட்ராவல் பண்ணது இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு என்னையும் ஸ்பேஸுக்கு கூப்பிட்டு போவீங்களா, அங்கே ஆக்சிஜன்லாம் இருக்குமா, மனுஷங்க சுவாசிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்பேன். நீங்கள் என்ன கேட்பீங்க, நேர்களை யோசிக்க வேணாம், டக்குன்னு உங்களோட ஃபோனை எடுங்க. 9787701078 என்ற எண்களை தொட்டு உங்களோட கேள்விகளை என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க, அப்படி என்ன கேள்வி கேட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தயாராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேர்களே, உங்களுக்கான பாடலுமே இப்போ வந்தாச்சு, அந்த பாடலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து உங்களோட கால்க்காக நான் காத்துட்ருக்கேன். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். அழைப்பது யாரோ நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, பாடலை முடிச்சுட்டு வந்துடுவேன், டக்குன்னு உங்க ஃபோன் எடுத்து சட்டுன்னு நம்ம சோனா எஃப்எம் என்ன அடிச்சு டக்குன்னு இந்த கேள்விக்கான பதிலை சொல்லுங்கள்.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
3: நேர்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சி தாங்க. நேர்களே, இன்னைக்கான தலைப்பு கொஞ்சம் சுவாரஸ்யமான தலைப்பு. என்ன தலைப்பு அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏலியன் கூட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சா நீங்க கேட்க போற முதல் கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்றது தாங்க இன்னைக்கான தலைப்பு. உங்களோட போனை அப்படியே டேபிள் மேல வச்சுட்டு பார்த்துட்டே இருக்காதீங்க, நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உங்களோட கால்க்காக. போனை எடுங்க, நம்ம சோனா எஃப்எம் 9787701078 என்ற எண்களை தொட்டு கால் பண்ணி ஏலின் கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நீங்க கேட்க போற முதல் கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்றத என் கூட பகிர்ந்துக்கோங்க. நேர்களே, இப்போ கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பார்க்கலாமே. ஏலியனை சந்திச்ச உடனே நம்ம அறிவியல் கேள்விகள் தான் கேட்கணுமா? உங்களோட பிளானட் எவ்வளவு பெருசு, உங்க டெக்னாலஜி என்ன, எத்தனை வருஷம் பயணம் பண்ணி இங்க வந்தீங்க, இப்படிலாம் கேட்கலாமா? கேட்கலாம், பட் கொஞ்சம் டிஃபரெண்டா. ஆனா மனிதர்களுக்குள்ள வாழ்க்கையில சயின்ஸ் மட்டும் இல்லைல்ல, காதல் இருக்கு, நட்பு இருக்கு, குடும்பம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, இழப்பு இருக்கு, நினைவுகள் இருக்கு. அதனால அந்த ஏலியன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, உங்க கிரகத்துல நட்பு இருக்கா இல்லை எமோஷன்ஸ் இருக்கா அப்படியெல்லாம் கேட்கலாம்ல. இந்த ஒரு கேள்வியே எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களுக்கு நம்மள மாதிரி யாரையாவது பிடிக்குமா, அவங்களுக்கு பிரிவு வழி இருக்குமா, அவங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்களா, ஒருத்தரை இழந்தா அவங்களுக்கு கண்ணீர் வருமா, அல்லது அவங்களுடைய எமோஷன் நம்மளை விட முற்றிலும் வேற மாதிரி இருக்குமா, ஒருவேளை நட்பு பாசம் மாதிரியான உணர்வுகள் பூமிக்கு மட்டும் சொந்தமானது இல்லாமல் பிரபஞ்சம் முழுசுமே இருக்கக்கூடிய பொதுவான உணர்வுகளாக கூட இருக்கலாம்ல. அப்படி இருந்தா நம்ம ஏலியனை சந்திக்கிறோம்னா, இல்லை நம்மளை மாதிரியே உணரக்கூடிய இன்னொரு உயிரினத்தை சந்திக்கிறோம்னா, அதுதாங்க இன்னும் பெரிய கேள்வி. நேர்களை, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த கேள்வி. ஏலியன் கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் என்ன கேட்க போறீங்க அப்படின்றது தான். நான்லாம் வந்துட்டு ஏலியன் கிட்ட வந்துட்டு உங்கள் டேல வந்துட்டு மொத்தம் வந்து 24 மணி நேரம் தான் இருக்கா அப்படின்னு கேட்பேன். அப்படி இல்லை அப்படின்னா, உங்கள் பிரபஞ்சத்தில் வந்துட்டு இந்த காரு பைக்கு அப்படிலாம் இருக்கா, உங்கள் பிரபஞ்சத்தில் பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க, பொல்யூஷன்றது உங்கள் கிரகத்தில் இருக்கா, அதே சமயத்தில் இந்த மரங்களெல்லாம் வந்துட்டு உங்கள் கிரகத்தில் இருக்கா அப்படின்னு பலவிதமான கேள்விகள் என்னோட மைண்டில் ஓடிட்டுருக்கு. அப்படி பார்த்தா உங்களுக்குமே பலவிதமான கேள்விகள் ஓடிட்டுருக்கும் இல்லையா? நேரிலே நீங்கள் ரேடியோ கேட்டுட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ரேடியோவில் கேட்டாலும் மொபைல் அப்ளிகேஷனில் கேட்டாலும் நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமாக இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். எனக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்றதுக்கு. உங்களோட கால்காக காத்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி பாடல்கள் உங்களுக்காக வந்தாச்சு. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண் உங்களுக்கான பாடல் இதோ.

0: 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை தான் நம்ம இன்னைக்கு தலைப்பா வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, ஏலியன் கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நீங்க கேட்க போற முதல் கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்றதுதான். டக்குன்னு உங்களோட போன் எடுத்து சட்டுன்னு 9787770178 என்ற எண்களை தொட்டு பட்டுன்னு எனக்கு கால் பண்ணி உங்களோட பதில சொல்லுங்க பாக்கலாம். நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட முதல்ல பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்
2: தருண் குட்டி. வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன சொல்லுங்க?
2: நல்லா இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம்.
1: சொல்லுங்க உங்க பேர்.
2: நான் ருக்மணியம்மா தாதக்கப்பட்டியில இருந்து பேசுறேன்.
1: சரி, இன்னைக்கான கேள்வி என்ன தெரியுமா? ஏலியன் கூட பேசுற வாய்ப்பு கிடைச்சா நீங்க கேட்க போற முதல் கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்றதுதான்.
2: காற்று வசதி மரம் மட்டும் செடி கொடி எல்லாம் இருக்குதான்னு கேப்பேன். அப்புறம் தண்ணி இருக்குதான்னு கேப்பேன். அப்புறம் சுற்றுப்புற சூழ்நிலை சுகாதாரமா இருக்குதா அப்படின்னு. மனிதர்கள் இருந்தாவே சுகாதாரம் கெட்டு போயிருந்த அர்த்தம்.
1: நீங்களா சுகாதாரமா வச்சிருப்பீங்களான்னு
2: கேக்குறீங்களா? ஆமா, மனிதர்களாலதான் சுகாதாரமே கெடுது. அவங்கதான் கார் ஓட்டிட்டு போய்

0: போவாங்க. ஏதோ புகை மண்டலமா இருக்கும். அதனால அங்க மனிதர்கள் வாழ்கிறார்களா, மனிதர்களே வாழ்கிறார்களா, இல்ல மனிதர்களாக வாழ்கிறார்களா, இந்த மாதிரி எல்லாம் கேட்பேன்.
1: மனிதர்கள் மாதிரி அங்க மக்கள் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறீங்க. முதல் கேள்வி என்னவா இருக்கும்? இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க முதல்ல ஏலியனை பார்த்த உடனே நீங்க பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச உடனே முதல்ல நான் இதான் கேட்பேன் அப்படின்னா என்ன
0: கேள்வியா இருக்கும்? மனிதர்கள்
1: நன்றி உங்களோட கேள்விக்காக.
0: நன்றி சண்டி, நன்றி ரொம்ப நன்றி. தருண் குட்டி
1: நன்றி நன்றி பாட்டி, ரொம்ப அருமையா வந்து பாட்டி சொன்னாங்க. என்ன வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்பேன்னு சொன்னாங்க. அதே சமயத்தில் வந்துட்டு அங்கே வந்து மனிதர்கள் வாழக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கா, எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. நேர்களே, உண்மையாலுமே சொல்ல போனால் ஏலியன்கள் அப்படின்றவங்கள நம்ம பார்த்துட்டோன்னு வைங்களேன், அவங்கக்கிட்ட முக்கியமாக நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்றது உங்களோட கேள்வியாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்ஐ 9787070178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் வந்துட்டு தெரிவிக்கலாம். தொடர்ந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், நீங்கள் உங்களோட காலுக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கேன். ஏலியன்கள் அப்படினாலே வந்துட்டு சரி, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சிச்சுவேஷனுக்கு போலாம். நீங்க ஏலியனை பார்த்துட்டீங்க, சரி ஓகே, அதுக்குள்ள நம்ம கூட ஒரு நேர் நினைச்சிட்டாங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். தலைப்பு சொல்லிருங்களேன்
1: அப்படிங்களா? ஆனா ஏலியன் கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நீங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவா இருக்கும்? வேற்றுக்கிரகவாசி கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நீங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவா இருக்கும்?
2: சொல்லுங்க.
1: வேண்டுகோள் இல்ல, முதல் கேள்வி.
2: முதல் கேள்வி எப்படி வேற கிரகவாசி? நாங்க பூமியில இருந்தே நாங்க பலவாடு ஓட்டிட்டு இருக்கிறோம். நீங்க அந்த கிரகத்துல கிரகவாசியில இருந்து அங்கே எப்படி உங்களுடைய உணவு உடுப்பு உடை இருக்கு இருக்கிறவங்கள அமைச்சுக்கிறீங்க? நாங்களும் இங்க பலவாடு அது கிடைக்க பலவாடு வரும். அதனால உங்களுடைய இத நீங்க எப்படி எல்லாம் சமாளிக்கிறீங்க, அல்லது கட்டுறீங்களா, இல்ல வேற ஏதாவது மாற்று ஏற்பாடோட இருக்கிறீங்களா அப்படின்னு அந்த கேள்வி தான் கேட்பேன்.
1: சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
2: போதுங்களா?
1: ரொம்ப அருமையா வந்துட்டு திருப்பூர் ஆதவன் அண்ணா வந்துட்டு நீங்க வந்துட்டு எப்படி மனுஷங்களாம் இங்க இருந்தாலும் எப்படி இருக்கு, அங்கெல்லாம் உண்ண உணவு உடுத்த உடைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கேட்டாரு. ரொம்ப அருமையான விஷயம். சரி ஓகே, நான் அந்த சிச்சுவேஷனுக்கு வரேன். இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன், நீங்க ஏலியனை பாத்துட்டீங்க, நீங்க கேள்வி கேட்டாச்சு, இப்ப அவங்க உங்களை பார்த்து உங்க பிளானட் பத்தி எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்க பூமி ரொம்ப அழகானதுன்னு சொல்லுவீங்களா? மலைகள் இருக்கு, கடல் இருக்கு, காடுகள் இருக்கு, ஆறு இருக்கு, மனிதர்கள் இசை உருவாக்குறாங்க, திரைப்படங்கள் எடுக்கிறாங்க, கவிதைகள் எழுதுறாங்க, விண்வெளி ஆராயறாங்க. ஆனா அதே பூமியில பொல்யூஷன் இருக்கு, காடுகள் அழிக்கப்படுது, கிளைமேட் சேஞ்ச் இருக்கு, போர் நடக்குது, மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நம்ம பூமியை ஒரு ஏலியனுக்கு எப்படி அறிமுகப்படுத்துவோம்? இது எங்களுடைய ஆழமான பூமியோட பெருமையை சொல்லுவோமா, இல்ல அழகான கிரகம் ஆனா நாங்க இன்னும் அதை பாதுகாத்துட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லுவோமா? நம்ம கூட இன்னொரு நேயருமே தொடர்ந்து இணைஞ்சிட்டாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், நான் எப்படி இருக்கீங்கண்ணா?
3: நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: சூப்பரா இருக்கேன் நானா. இன்னைக்கான கேள்வி என்ன தெரியுமா? முதல் கேள்வி என்னவா இருக்கும்? அதுதான் கேள்வி.
3: முதல் கேள்வி வந்து அங்க வந்து இந்த செல்போன் எல்லாம் இருக்குதா, அந்த இணைப்பு ஈஸியா கிடைக்குதா அப்படின்னு கேப்பேன். அப்புறம் வந்து அங்க மனிதர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் கொம்பு கீழ மாட்டிருக்குதா அப்படின்னு கேப்பேன்.
1: ஓகே, ரொம்ப நன்றி அண்ணா. கோவிந்தசாமி அண்ணா கால் பண்ணி, மனிதர்களுக்கு அங்கே அங்கே இருக்கிறவங்களுக்கு கொம்பு இருக்குது, அதாவது நம்ம இப்போ மனிதர்களாக இருக்கும்போது நம்மளோட அதாவது அந்த உருவம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வித்தியாசமான உருவங்கள் ஏலியன்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்பேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையான விஷயம். ஒவ்வொருத்தர் மனசுலையுமே ஒவ்வொரு கேள்வி இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒருவேளை வேற ஒரு கிரகத்திலிருந்து வந்த ஒருத்தர்கிட்ட பூமியை விளக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அப்போ நம்ம பிளானட்டை நம்ம புதுசாக பார்க்க ஆரம்பிப்போமா அப்படின்றது எனக்கு ஒரு தாட்டாக இருக்குது. சரி நேயர்களே, உங்களோட காலுக்காக காத்துட்ருக்கேன். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியிலிருந்து. பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சீனி சீனி சினிமா, சீனி சீனி சினிமா. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
2: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரும் நிகழ்ச்சி தாங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கான நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, ஏலியன் கூட பேசுற வாய்ப்பு கிடைச்சா நீங்க கேட்க போற முதல் கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்றது தாங்க இன்னைக்கான கேள்வி. இவ்வளோ நேரம் நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம், ஒரு ஏலியன் நம்ம முன்னாடி இருக்கிறாங்க, அவர் நம்ம மொழியை புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இருக்காங்க, ஆனால் நமக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க வாய்ப்பு. அந்த ஒரு கேள்வியை எப்படி தேர்வு செய்வீங்க? நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? அவங்க பிளானட் எப்படி இருக்கும்? வேறு உயிரினங்கள் இருக்கா? அவங்க டெக்னாலஜி என்ன? மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவானது? அப்படி இல்லைன்னா நாங்கள் மனிதர்கள் எங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கடைசி கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையா? ஏன்னா நம்ம எப்பயுமே மற்ற உயிரினங்களை பற்றி தெரிஞ்சிக்க முயற்சி செய்கிறோம், ஆனால் வேறொரு சிவிலைசேஷன் நம்மளை பார்த்து என்ன நினைக்குது அப்படின்றத எப்பயுமே கேட்க முடியறதில்லை. அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கான கேள்வி ரொம்ப சிம்பிளாக, ஏலியன் கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் கேட்க போகிற முதல் கேள்வி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். இதுக்கு பல நேயர்கள் நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787770 என்ற எண்களை தொட்டு நம்ம கூட வந்துட்டு அவங்களோட கேள்விகளை கேட்டாங்க. அதே சமயத்தில் இன்னும் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம சோனா எஃப்எம் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக வந்து நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். ஆனால் உண்மையாலுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க, ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி ஒவ்வொரு கேள்வி கேட்கும்போது உண்மையாலுமே நல்லா இருந்தது. நான் வந்துட்டு இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன், அங்கே காம்படிஷன் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு, போட்டிகள். ஏன்னா போட்டி இருந்தால் தாங்க வந்துட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியும், அதுவும் ஹெல்தியான காம்படிஷனாக இருக்கணும், அதாவது நடைமுறைக்கு உகந்த நல்ல போட்டியாக இருக்கணும். அதே இல்லை இவங்க ஜெயிச்சிட்டாங்க இவங்களோட நம்ம நல்லா வரணும் அப்படி இருக்கக்கூடாது, இவங்க ஜெயிச்சிருக்காங்க இவங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல டிப்ஸ் எடுத்துக்கிட்டு நம்மளும் ஜெயிக்கணும் அப்படின்ற போட்டி, அந்த மாதிரியான போட்டியாக இருக்கணும், அதாவது ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் அவங்கக்கிட்ட கேட்கணும்னு எனக்கு ஆசை. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்பேன், நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்தீங்க இல்லையா, ஸ்பேஸ் ஜெட்டோ இல்லை ஸ்பேஸ் ஷிப்போ இல்லை பறக்கும் தொட்டோ, அதுக்கு நீங்கள் எந்த ஃபியூவலை பயன்படுத்துகிறீங்க அப்படின்றத கேட்கலோ, அது எப்படி எந்த டெக்னாலஜியில் உருவாகுது, என்னை ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு வருவீங்களா அப்படின்னும் கேட்கணும். இதெல்லாமே எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது இந்த கேள்வியே. பரவாயில்ல நேயர்களே, சூப்பராக வந்துட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட கேள்விகளை என்னோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது இன்றைக்கான நிகழ்ச்சி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தலைப்பும் கூட. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியிலிருந்து டாடா பாய் பாய் நேர்களே. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக தெரிவிக்கலாம். டாடா பாய். இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்.

எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. ஞாயிற்றுக்கிழமை உங்க எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சண்டேவை ரொம்ப சூப்பராகவும் இந்த ஹாலிடேவை ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அதே மாதிரி கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான ஒரு ஊருக்கு தாங்க போயிருக்கோம். அப்படி என்ன ஊருக்கு சத்யா போயிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய சேலத்துல சென்டர் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. எனது சென்டர் ஆஃப் பாயிண்டா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளுடைய சேலத்திலேயே வர்த்தகத்தில் முக்கியமான ஒரு இடம், வணிகத்தில் முக்கியமான ஒரு இடம், பயணத்தில் முக்கியமான ஒரு இடம் எந்த இடம் அப்படின்னா நம்மளுடைய சேலம் ஜங்ஷன் தாங்க. இங்கே சரக்கு ரயில்கள் மூலமாக பல வர்த்தகங்கள் நடந்துட்டுருக்குது. இங்கிருந்து பல ஊர்களுக்கு பயணிகள் ரயிலுமே வந்துட்டு இயக்கப்பட்டு வந்துட்டுருக்குது. இந்த ஜங்ஷன் பகுதிக்கு அடுத்ததாக இருக்கிறது தான் பழைய சூரமங்கலம் அப்படிங்கிற இந்த பகுதி. இந்த பழைய சூரமங்கலம் அப்படிங்கிற இந்த பகுதிக்கு தாங்க இன்னைக்கு நம்ம ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். இந்த சூரமங்கலம் பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதில் ஏகப்பட்ட தெருக்கள் இருக்குது. இது மிகப்பெரிய ஊர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஊரை சுற்றியும் வந்துட்டு நிறைய ஊர்கள், அதாவது வளர்ச்சி அடைந்த நிறைய ஊர்கள் வந்துட்டு இருக்குது. முக்கியமாக இந்த ஊரை சுற்றியும் சாலைகள், மெயினான சாலைகள் அதிகமாகவே இருக்குது. இந்த பக்கம் போனோன்னா தாரமங்கலம் மெயின் ரோடு, இரும்பாலை மெயின் ரோடு, அது எல்லாமே வந்துட்டு போகும். இந்த பக்கம் வந்துட்டு ஜங்ஷன், அதுக்கப்புறமா சேலம் போகக்கூடிய ரோடு வந்துட்டு போகும். அதே மாதிரி ரயில் தடங்களுக்கும் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஊர் இந்த ஒரு ஊர் தான். சேலம் மாநகரத்துடைய வளர்ச்சி அடையக்கூடிய பகுதிகள், வளர்ச்சி அடைந்த பகுதிகளில் இந்த ஒரு ஊருமே வந்துட்டு ஒன்றா இருக்குது. இந்த ஊரில் நிறைய கோயில்கள் இருக்குது, நிறைய முக்கியமான தெருக்கள் இருக்குது, நிறைய முக்கியமான ஊர்கள் இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சோளம்பள்ளம், புதுரோடு, அதுக்கப்புறமா அரியாக்கவுண்டம்பட்டி, இது மாதிரியான நிறைய ஊர்கள் வந்துட்டு இந்த ஊரில் ரொம்பவே ஃபேமஸான இடமா இருக்குது. ஸோ இந்த ஊருடைய பெயர் காரணம் எதுக்காக வந்துச்சு, பழைய சூரமங்கலம் அப்படிங்கிற இந்த பெயர் எதுக்காக வந்துச்சு, இந்த ஊரில் என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஊர் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய சேலத்துலேருந்து ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டோம்னா அந்த ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே இந்த சைடு ஆப்போசிட்லேயே வந்துட்டு சூரமங்கலம் அப்படிங்கிற இந்த ஊர் இருக்குதுங்க. ஸோ இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
2: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா பிரதிநிதி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய் மீவில்
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மனமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது, வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம், இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க, குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க, குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது, எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது, இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.
2: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
4: இல்லையே, என்ன விஷயம்?
2: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
4: என்ன சொல்ற, அப்படியா?
2: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
4: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
2: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
4: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
2: அது எப்படி உனக்கு தெரியும்?
4: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
2: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
5: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான வளர்ச்சி அடைந்த ஒரு நகரம் அப்படின்னா அங்க சூரமங்கலம் அப்படிங்கிற இந்த ஊர் தாங்க. இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்கள் தான் வந்து இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில இந்த ஊர் பத்தின ஒரு சில விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக முதலாவதாகவே இந்த ஊர் மக்கள்ல ஒருத்தர் நம்ம கூட பேச போறாரு. வணக்கம் ஐயா.
7: வணக்கம்
1: ஐயா. உங்களுடைய பேர் என்ன ஐயா?
7: என்னோட பேர் அம்மாசி, அஞ்சலாக அதிகாரியா இருந்து ஓய்வுபெற்று இருக்கிறேன்.
1: ஐயா, நீங்க எத்தனை வருஷமா இதே ஊர்ல இருக்கீங்க?
7: நான் பிறந்ததே இந்த ஊர் தான், இதே பழையசுவரம் மூலம் பெரியார் தான் பிறந்தேன்.
1: ஐயா, இந்த சூரமங்கலம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஊர். இந்த ஊர்ல மொத்தமா எத்தனை வீதிகள் இருக்கும்?
7: கிட்டத்தட்ட 20-25 தெரு இருக்குது. பழையசுவரம் மலத்தில் ஒரு 20 தெருவுக்கு மேலே இருக்கு. இது தாரமால் ரோடு, கூத்தாண்டவர் கோயில், முத்தையா ஸ்டோரு, அண்ணா தெரு, மஜித் தெரு, பெரியார் தெரு, ஜேஜே நகர், சின்னசாமி தோட்டம், கபிலர் தெருவு, பாண்டியன் தெருவு, சோழமுள்ளம், வரியா கண்டம்ட்டு.
1: சூப்பருங்கய்யா, என்னென்ன வீதிகள் இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு என்கிட்ட சொல்லிட்டீங்க. சரிங்க, இந்த ஊரில் மொத்தமாக எத்தனை வீடுகள் இருக்கும்?
7: வீடுகளும் 10,000 வீடு இருக்கும். முதல்ல நான் படிக்கிற காலத்துலேருந்து அதே மாதிரி தான் இருக்குது ஊர். அவர் முன்னேற்றம் ஒன்றும் இல்லை. இருந்த பேங்க் ஒன்று சிண்டிகேட் பேங்க் போயிடுச்சு, புது ரோடுக்கு போயிடுச்சு. போஸ்ட் ஆஃபீஸ் இருந்து அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. குடியிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா மேக்ஸிமம் ஏன்னா கூலி வேலை, ஆஃபீஸ் ஒர்க்கு, நாங்கள் நாற்று முண்டி ஒர்க்கு, இந்த இதுதான் கூலி வேலைக்கு தான் போவாங்க. பிளம்பரு, எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி படிச்சிருக்க பசங்க போவாங்க.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த ஊரில் மொத்தம் எத்தனை வீதிகள் இருக்குது, எத்தனை வீடுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த ஊர் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா.
7: இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அம்மாசி ஐயா நம்ம கூட இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. முக்கியமாக இந்த ஊரில் மொத்தமாக எத்தனை வீடுகள் இருக்குது, இந்த ஊரில் மொத்தமாக எத்தனை தெருக்கள் இருக்குது, அந்த தெருக்களுடைய பேர் முதற்கொண்டு எல்லா விஷயத்தையுமே வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டாரு. இந்த ஊரில் தெருக்கள் ரொம்ப ரொம்ப அதிகங்க, ஏன்னா இது மிகப்பெரிய ஊர்னு சொல்லணும் இல்லையா. இந்த ஊரில் மொத்தமாக ஏகப்பட்ட தெருக்கள் இருக்குது, வீடுகளும் ஏகப்பட்டது இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த அளவுக்கு வீடுகள் எல்லா கிராமமாக இருக்கும்போது, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையும் போது வீடுகள் அதிகமாகிடுச்சு. வீடுகள் அதிகமாகும் போது தனித்தனி பிரிவுகளாக மாறி வீதிகளும் அதிகமாயிடுச்சு.

0: ஏற்காடோட அழகே அழகுடா.
1: நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
2: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
3: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துப்போ.
1: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
2: இதுக்கு தாண்டா மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமாக இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குரங்குட்டிக்கு எதுவும் ஆகலை மச்சான், இனிமேலாவது பொறுமையாக போ.
4: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு பழைய சோரமங்கலம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னும் இந்த ஊர் பத்தி இன்னும் சிறப்பான விஷயங்களை சொல்றதுக்காக இன்னொருத்தருமே வந்து நம்ம கூட வெயிட்டிங்ல இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: அக்கா. உங்களுடைய பேர் என்னக்கா?
1: ரமா.
0: நீங்க எத்தனை வருஷமாக்க இதே ஊர்ல இருக்கீங்க?
1: நான் வந்து இங்க 52 வருஷமா நான் பிறந்து வளர்ந்து நான் அங்க உள்ள இருக்கிறேன். பெரிய தெருவுக்குள்ள இப்பதான் இங்க வந்து 15 வருஷம் ஆகுது. 5 மாசம் ஆகுது இங்க குடி வந்து.
0: ஓகேக்கா, இவ்வளோ நாளாக இதே ஊரில் இருக்கீங்க, இந்த ஊர் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்னக்கா டிஃப்ரென்ஸ் இருக்குது?
1: அப்படியே தான் இருக்குது, மாறியது மாறவே இல்லை, இப்படியே தான் இருக்குது.
0: இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு முக்கியமான தொழில் அப்படின்னா என்னக்கா?
1: பழங்கூலி வேலைக்கு தான் போகிறாங்க.
0: சரிங்கக்கா, இந்த ஊர் பண்டிகைலாம் எப்படிக்கா கொண்டாடுவாங்க?
1: 15 நாள் சாட்டு போடுவாங்க, கம்பம் நட்டு சாட்டு போட்டு நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. கோயில் சாமி வந்து ஊர்கோலம் வரும். இதுக்கு முன்னாடி 15 நாள் சாட்டு போடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பொங்கல் வைப்பாங்க, சாமி ஊர்கோலம் கொண்டு வருவாங்க, அப்படி கொண்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு 5 வருஷம் இல்லை, இப்போ தெரிஞ்சு இப்போ கோயில் கட்டும் போது ஒருத்தோட பண்டிகை போட்டாங்க, அப்புறம் ஒருத்தோட இப்போ 1 வருஷம் கழிச்சு போட்டிருக்காங்க.
0: ஓகேக்கா, இந்த ஊரில் மாரியம்மன் கோவில் மட்டுமே இல்லாமல் கூத்தாண்டவர் கோயிலுமே வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த பண்டிகை எப்படியா கொண்டாடுவாங்க?
1: அந்த கோயில் இருக்குது, ஆனால் சின்னதாக இருந்துச்சு, இப்போ பெருசாக கட்டியிருக்கிறேன். சின்னதா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பெருசா வச்சு மாரிய நோம்பி தான் கொண்டு வருவோம். அதுவும் அப்படிதான் கொண்டு வருவாங்க. 1 வருஷத்துல அதுவும் 5 நாள் சாட்டு, 3 நாளைக்கு சாப்பாடுலாம் அன்னதானம் போடுவாங்க. 5 நாளுமே அன்னதானம் போடுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, இது கூழ்காசி ஊற்றுவாங்க. அப்புறம் 5 நாளும் ஆட்டம் பாட்டம் டான்ஸு தாங்க. அப்புறம் திருவிழா முடிஞ்சோடனே இது பாட்டு கச்சேரி வைப்பாங்க.
0: சூப்பர்க்கா, ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு இந்த ஊர் பற்றின எல்லா விஷயங்களுமே என்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. முக்கியமாக மாரியம்மன் கோவில், அதுக்கப்புறமா கூத்தாண்டவர் கோவில் மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. முக்கியமாக அந்த கூத்தாண்டவர் கோயிலில் கொண்டாடக்கூடிய பண்டிகைலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக நம்மளுமே வந்துட்டு 1 வருஷம் போய் பார்க்கணும்ப்பா அப்படின்னு மாதிரி எனக்குமே தோணுச்சு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு இந்த ஊர் பற்றின இன்னும் நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க போகிறேன். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக சர்ப்ரைஸாக வெயிட்டிங்லேயுமே வந்துட்டு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடியே இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா ஜெஸ்ஸியல்

0: சமுதாய எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம சேலம் மாநகரத்துடைய வணிக மையம் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா அப்படிப்பட்ட ஊருக்கு தான் வந்திருக்கோம். எந்த ஊர் அப்படின்னா பழைய சூரமங்கலம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க. நம்மளுடைய சேலம் ஜங்ஷனுக்கு அப்படியே பேக் சைட்ல தான் வந்துட்டு இந்த ஊர் இருக்குது. ஸோ இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னும் ஒரு சில விஷயங்களுமே சொல்றதுக்காக இப்போ ஒரு ரெடியா வெயிட்டிங்ல இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: அக்கா உங்களுடைய பேர் என்னக்கா?
1: என் பேர் வேளாங்கண்ணி.
0: நீங்க எத்தனை வருஷமா இதே ஊர்ல இருக்கீங்க?
1: நான் பிறந்ததுலேருந்து இங்க தான் இருக்கு.
0: ஓகேக்கா, இவ்வளோ நாளா இதே ஊர்ல இருக்கீங்க. முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் இந்த ஊர்ல என்னக்கா டிஃபரன்ஸ் இருக்கு?
1: அதாவது டிஃபரன்ஸ்னா, முன்ன இருந்தது வந்து பழங்கால வீடு மாதிரி இருந்தது, இப்ப பாக்குறதுக்கு மாடிக்கடியெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் டிஸ்டன்டா இருக்கிற மாதிரி இருக்குது. இப்ப வந்து ஏரியா வந்து அவ்வளவு சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன். முன்ன விட
0: இந்த ஊர்ல மொத்தமா எத்தனை வீதிகள் எத்தனை வீடுகளுக்கு இருக்கும்?
1: அது இருக்கும், 500 தெருமலை இருக்கும். வீடுங்க வந்து இவ்வளவு 1000-1000 சொல்ல முடியாது, வீடுங்க நிறைய இருக்கும்.
0: இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் இப்படிக்கா இருக்குது? முக்கியமா அவங்க என்னென்ன தொழில் போயிட்டு இருக்காங்க?
1: அவங்கவுங்க இருக்கிறத வச்சு அவங்கவுங்க கூலி வேலைக்கு போறீங்க, கூலி வேலைக்கு போறாங்க. கொஞ்சம் வசதியா இருக்கவங்க அவங்கவுங்க டியூட்டி பார்த்துட்டு அவங்கவுங்க வாழ்வாதாரத்தை வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க.
0: இந்த ஊர்ல முக்கியமா கொண்டாடுற பண்டிகைகள்னா என்னென்னக்கா?
1: இந்த ஊர்ல நம்ம முக்கியமா கொண்டாட பண்டிகைனா 3 பண்டிகை இருக்கு. ஒன்னு மாரியம்மன் பண்டிகை போடுவாங்க, இன்னொன்னு வந்து தேவான்னு சொல்லிட்டு இன்னொரு பண்டிகை போடுவாங்க சின்ன பிரியாணிட்டு, ரெண்டாவது இங்க கூத்தாண்டப்ப கோயில் ஒன்னு இருக்கு, அது வந்து பழங்கால வருஷத்துக்கு அப்புறம் போடுவாங்க அந்த கூத்தாண்டவர் கோயில். இது 3 தான் பேமஸ். மாரியம்மன் கோயில் பண்டிகைனாக்கா அந்த கிரக எடுத்துட்டு பூச்சட்டி இதெல்லாம் எடுத்துட்டு அது வந்து கிராண்டா கொண்டாடுவாங்க. அதாவது பசங்க அவங்கவுங்க ஒரு கெட்டாக்கு வச்சு அவங்கவுங்க இதன் மூலமா அதை கொண்டாடுவாங்க. 5 இல்ல, மாரியம்மன் பண்டிகை மட்டும்தான் 5, அது வந்து சின்ன நம்பருக்கு வந்து வருஷத்தை தாட்டி ஆடி மாதம் மட்டும்தான் போடுவாங்க. இது வந்து 4-5 ஆயிடும், 5 மேலே ஆயிடும் கொத்தனவர்.
0: ஓகேக்கா, இந்த ஊர்ல ஏரி குளங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்காக்கா?
1: ஏரின்றது அங்க லாஸ்ட், அந்த போனாய்க்குட்டி இருக்குன்றது அங்க போகணும், குளம் இல்ல. ஏரியில தண்ணி இருக்கு, மேட்டூர் தண்ணி தான்.
0: சூப்பர்க்கா, ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. இந்த ஊர் பத்தின இன்னும் நிறைய விஷயங்களை முக்கியமா என்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. இந்த ஊர்ல முக்கியமா கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் என்னென்ன, இந்த ஊர்ல மொத்தமா எத்தனை வீதிகள் இருக்குது, மொத்தமா எத்தனை வீடுகள் இருக்குது, அதே மாதிரி இந்த ஊர்ல ஏரி குளங்கள்லாம் எங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூப்பரான நிறைய விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ மக்களே, கண்டிப்பா இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களை நீங்களுமே கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஊர் பத்தினா இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9-7-8-7-0-107-8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ மறக்காம கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம இந்த ஊரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னா பழைய சூரமங்கலம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க உலா வந்திருக்கும். இந்த ஊர் பார்த்தா நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஊர் பார்த்தா நிறைய விஷயங்களுமே விட்டு நம்ம நல்லாவே கேதர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஊர்ல எத்தனை தெருக்கள் இருக்குது, எத்தனை வீடுகள் இருக்குது, எத்தனை கோயில்கள் இருக்குது, அந்த கோயில்கள்ல முக்கியமான பண்டிகைகள்லாம் எப்படி கொண்டாடுவாங்க, அது எந்த மாதத்துல கொண்டாடுவாங்க, என்னென்னலாம் பண்ணுவாங்க, அதே மாதிரி இந்த ஊர்ல முக்கியமா எந்தெந்த இடத்துல ஏரிகள் இருக்குது, இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான மக்களுடைய தொழில்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த ஊர் வந்துட்டு வரலாற்றுலேயும் ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க ஒரு ஊருங்க. என்ன அப்படின்னா நம்மளுடைய சேலம் பழைய பகுதிகளுடைய வரலாற்றை தேடி பார்க்கும்போது பழைய சூரமங்கலம் அப்படிங்கிற இந்த ஊர் தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குதுங்க. ஏன்னா 1864 சூரமங்கலம் அப்படிங்கிற வரலாற்று பதிவில் இடம் பிடிச்ச பகுதி இதே தான். இந்த ஊரில் பழமையான கோயில்கள், பழைய குடியிருப்புகள், ரயில்வே வளர்ச்சி, அடுத்தடுத்து உருவான நகர வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி எப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணுமோ அப்படி மாறி வளர்ந்து நிற்கிறது தான் இந்த ஒரு ஊர். இந்த பழைய சூரமங்கலம் அப்படிங்கிற இந்த ஒரு ஊர் வந்துட்டு பழைய சூரமங்கலம், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஊர், வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ஊருடைய பெயருக்கான அடையாளமாகவே வந்துட்டு அந்த மக்கள் சொல்கிறாங்க. இந்த ஊரில் நிறைய வளர்ச்சிகள் இருக்குது, இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் விட இப்போ வந்துட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லையுமே அந்த ஊருக்கான வளர்ச்சி பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இது மூலமாக நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த ஊர் பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை கேட்டு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஊருடைய முக்கியமான வரலாறுகள் என்ன, இந்த ஊருடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்குது, இந்த ஊருடைய முக்கியமான பண்டிகைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து கேட்டு ரசிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அது நம்மளோட நிலை என்னான்னு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காம தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி அடுத்து என்ன ஊருக்கு போகலாம், அந்த ஊரில் போய் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான உங்களுடைய சஜஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான்னு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய சஜஷனை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்புறேன், திரும்ப உங்க எல்லாத்தையுமே அடுத்த வாரம் இன்னொரு புது ஊரோட வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபா நேயர்களே, நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: ஒவ்வொரு நாளும் வந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நிறைய பேரை நம்ம மீட் பண்ணி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் யாரு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் கேட்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேடியோ டே. ஸோ இன்னைக்கு நாள் கண்டிப்பாக இப்போ இருக்க காலகட்டத்தில் ரேடியோ அப்படின்னு வரும்போது என்னோட வாழ்க்கையில் ரொம்ப இம்பாக்ட் ஏற்படுத்தின ஒரு விஷயம், சின்ன வயசுலேருந்து அந்த ரேடியோவை கேட்கணும், அந்த ரேடியோவில் பேசணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ டைம் நான் வந்து மொபைல் நம்பரை போட்டு கேட்டிருப்பேன். பட் ஒரு நாளும் வந்து எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சி
2: உங்ககிட்ட உட்காந்து கலந்து பேசுறது ரொம்ப சந்தோஷம்.
1: கண்டிப்பா சார், எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாள்ல வந்து நீங்க பேசுறீங்க அப்படின்னு போது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. சார் சொல்லுங்க, இப்போ இந்த ஏஐ அப்படின்னு வரும்போது நீங்க இந்த ஏஐ துறையை சூஸ் பண்ணதுக்கான காரணம் சார்?
2: அந்த காலத்துல இருந்து நான் ஆடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பாட்டு கேட்கறதுல இது பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் வந்து அந்த காலத்துல சின்ன கேசட் போட்டு பிளே பண்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாரு எங்க அப்பா. அப்ப அதுல வந்து ரெக்கார்ட் பண்ற ஆப்ஷன் இருந்தது. ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் நான் வந்து ஸ்கூல்ல இருந்துகிட்டு நான் வந்து கேபிள் பாயா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கேபிள் பாயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுவோன்னா, 90s சொல்றேன், அதுல வந்து இன்சாட் M3 பேனல் சொல்லிட்டு ஒரு அம்மாபேட்டையில ஒரு சேனல், அதுல கேபிள் பாய் நானு. அங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம், இந்த நேரத்துல இன்னைக்கு வந்து இந்த படம் போடுறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், நான் கேபிள் பாய் இருந்தாலும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். தென் நான் வந்து ஒரு சர்க்குலேஷன் லைப்ரரி வச்சிருந்தேன், அதை வந்து சூரியல தெரியல, வீட்டு வீட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் போட்டு வர்றது. அதை வந்து நான் விளம்பரப்படுத்தினேன், மார்ஸ் சர்க்குலேஷன் லைப்ரரி, உங்கள் வீட்டுக்கு எந்த புத்தகம், மாத இதழ், வார இதழ் புத்தகம் எது இருந்தாலும் நான் வந்து உங்கள் வீட்டுக்கு தெரிய வந்து போடுறேன், தொடர்பு கொள்ளுங்கள், கேபிள் டிவியை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சிம்பிளாக அது விளம்பரம் பண்ணேன். அதை கேட்டுட்டு நிறைய பேர் ஓனரை கேபிள் டிவி ஓனர் கேட்க ஆரம்பிச்சார். ஏன்னா இது வம்பா போச்சுன்னு அவர் வந்து அப்படியே நிறுத்திட்டாரு. 80s பண்ணது ஃபஸ்ட்டு, நான் ஸ்கூல் டேஸ் பீரியடில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்தேன். கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் வந்த உடனே ஃபஸ்ட்டு சவுண்ட் கார்டு, கிரியேட்டிவ் சவுண்ட் கார்டு ஒன்று வாங்கினேன். வாங்கின உடனே என்னோட டீம், ஃப்ரெண்ட்ஸ் டீம் பவனியில் வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்தாங்க, சீரியல் மாதிரி எடுத்தாங்க. அதுக்கு மியூசிக் போடணும், டப்பிங் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ அந்த டைமில் எதுவுமே ரெடியாக கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, பெங்களூர் போயிட்டு நிறையா சவுண்டு சீரீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லா சவுண்ட் ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நடந்து வர்றது, பின்னாடி சவுண்டு, பேக்ரவுண்ட் சவுண்டு எல்லாமே அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எதுவுமே கிடையாது, எல்லாம் அந்த சவுண்ட் ட்ராக் வச்சுக்கிட்டு ஒரு டோட்டல் என்டையர் ஷார்ட் ஃபிலிமுக்கும் நான் வந்து மியூசிக் போட்டு கொடுத்தேன். டெக் வச்சுக்கிட்டு, ரெண்டு டெக்கு தான், அப்போல்லாம் இது கிடையாது, டிஜிட்டல் கிடையாது, ரெண்டு டெக் வச்சுக்கிட்டு டப்பிங் மட்டும் பண்ணோம். நானும் வாய்ஸ் கொடுத்தேன், டப்பிங் வாய்ஸ் கொடுத்தேன். இந்த மாதிரி தான் என்னோட ஜேர்னி ஆடியோ இண்டஸ்ட்ரியில் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு.
1: ஆரம்பத்தில் ஆடியோ அப்படின்னு ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால, அதில் நிறைய கற்றுக்கிட்டதுனால தான் இப்போ ஏஐ துறையில் வந்து நான் சக்ஸஸாக இருக்கிறதுக்கான காரணமாக மாறி இருக்குன்னு சொல்லி ஜெகதீஷ் சார் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக இரண்டு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன். நேரிலே

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாக நடக்குது. ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு

0: தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேர்களே. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில எந்த சிறப்பு விருந்தினர் பேச போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5th Gen AI ஸ்டுடியோனுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய ஜெகதீசன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஏஐ அப்படின்னு வரும்போது இதை கத்துக்கிட்டு நம்ம வந்து இதை குடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம வந்து வளர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணி இருக்கும் இல்லையா? எந்த தருணத்துல சார்?
5: அதாவது நான்
2: காரணம் இருக்கும்ல சார்? இப்போ உங்களுக்கு வந்து ஏஐ வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து ஒரு கம்பெனியாக நம்ம நடத்த ஆரம்பிக்கலாம், அதில் வந்து நிறைய சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கோம்ல, எந்த டைமில் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சது?
5: அதான், நான் 3 வருஷம் படித்தேன், வேலை கிடைக்கல. நான் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக போனேன். கம்ப்யூட்டர் 3 வருஷம் படித்தேன், கோடிங்கு. நான் ஸ்ட்ராங் டிகிரி கிடையாது எனது. நான் வந்து பார்த்தீங்கன்னா +1 ஃபெயிலு. +2 டியூட்டோரியலில் படித்தேன், ஒரே ஆட்டமில் பாஸ் பண்ணலாம் தான். அப்புறம் வெளியே வரப்போ டைரெக்டாக ஜாப் போயிட்டேன். ஜாப் போயிட்டு தான் நான் கம்ப்யூட்டர் படித்தேன். என்னோட குருநாதர் சொல்லி அவர் தான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் படிக்க போனார். அதுதான் கம்ப்யூட்டர் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ நம்ம வந்து வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்தது மனசில். அப்புறம் பார்ட்னர்ஷிப் எல்லாம் வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக் கண்ட்ரி ஆரம்பிக்கலான்னு சொன்னாங்க. ஒரு டமிஸ் புக் வச்சு டிசைன், ஒரு சினிமாட்டிக்கல் டிசைன் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன், புக்கில் வச்சு பண்ணேன். பண்ணதில் டிசைன் பண்ணி கொடுத்தோன்னு எங்கே காசு கொடுத்தாரு. காசு கொடுத்தோன்னு இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். ஒரு விஷயம் பண்ணோம்னா உடனே நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதுல. எத்தனைக்கும் டமிஸ் புக் வச்சு தான் படித்து ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தேன், கையில் காசு கொடுக்குறாரு. இதுதான் நான் சொல்லித்தரணும், ஏன் தேவையில்லாமல் நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் சொல்லித்தரப்போகிறேன், நான் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அப்போ தான் நான் வந்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்.
2: நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்ற மாதிரி தன்னோட

வாழ்க்கை அனுபவத்தை எல்லாத்தையும் நம்ம கூட வந்து பகிர்ந்துட்டு இருக்காரு ஜெகதீசன் சார். சோ அவர்கிட்ட நாம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேர்களே.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேன்னு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேரலை. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில எந்த சிறப்பு நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேரலை. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில எந்த சிறப்பு விருந்தினர் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5th Gen AE ஸ்டுடியோவினுடைய உரிமையாளர் ஜெகதீசன் சார் தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட தொடர்ந்து நம்ம பேசி AE பத்தின நாலேஜ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜெகதீசன் சார், நீங்க சொல்லியிருந்த மாதிரி AE அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ AE வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க நீங்க?
3: அதாவது அது எது ஒன்றையும் பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கெல்லாம் லே ஆஃப் நடக்குது, நிறைய வேலை இழப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கலன்னா வேலை போக தான் செய்யும். இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்மளே அப்டேட் பண்ணிக்கணும், அப்டேட் பண்ணலன்னா உங்களுக்கு வேலை போக தான் செய்யும். ஏன் சிம்பிளான விஷயம் தானே, AI வந்து AI பற்றி AI சொல்லிடுது, ஏன் அதை ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ அந்த நாலேஜ் கெய்னிங், நாலேஜ் அப்டேட் ரொம்ப முக்கியம். அதையும் படிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ அந்த நாலேஜ் கெய்னிங், நாலேஜ் அப்டேட் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு AI டூலை எடுத்துக்கிட்டு நீங்கள் அழிக்கவும் யூஸ் பண்ணலாம், ஆக்கவும் யூஸ் பண்ணலாம். நான் அந்த காலம் சொல்லுவாங்களே, கத்தி எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம், நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே தான் AI. அப்போ அதை நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது.
2: ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த AI எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இதை வச்சு நம்மளுடைய பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும், நம்மளோட வாழ்க்கை முறையிலையாக இருக்கட்டும், இது எல்லாத்திலையும் அடுத்தடுத்து வளரணும் அப்படின்னா அதுக்கு இந்த AI எப்படி சார் பயன்படுத்தலாம்?
3: இப்போ நம்ம வந்து எல்லாரும் வேலையை நோக்கி தான் ஓடுறாங்க. ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், ஜாப்னு தான் ஓடுறாங்க. இப்போ ஜாப் வந்து எப்படி கிடைக்கும்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் கம்பெனிக்கார வந்து என்ன எதிர்பார்க்குறான்னா, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கீங்கன்னு தான் எதிர்பார்க்குறான். அப்போ நீங்கள் வந்து ஒரு படிக்கிற பசங்களுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அவன் நாலேஜ் அப்டேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஏன்னா கிட்ஸ்லேருந்தே நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். கிட்ஸுக்கு உண்டான எல்லா விஷயமும் AI மூலமாக பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ கூட சொன்னேன் நான், ஒரு ரைம்ஸ் ரெடி பண்ணணும்னா கூட முதல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும், அதுக்குண்டான ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவோம். தென் அதுக்கப்புறம் வந்து அது சாங்கு, தென் ப்ளஸ் அந்த ஸ்க்ரீன் பிளே வச்சுக்கிட்டு 3D அனிமேஷனு, தென் அதை வந்து கேரக்டர் அனிமேஷன்லாம் பண்ணணும், அது மாடல் பண்ணணும், தென் அதுக்கப்புறம் ரிகிங் பண்ணி பேச வைக்கணும், அதுக்கு டப்பிங் கொடுக்கணும், ஃபைனல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்குது. இத்தனையும் முடிச்சால் தான் வெளியே வரும். ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு ரைம்ஸ் பண்ணி கொடுன்னா உடனே பண்ணி கொடுத்துருது, இல்லையே 5 மினிட்ஸில் நமக்கு வந்துடுது. அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு பாசிட்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாம். கிட்ஸுக்கு படிக்கிற பசங்களுக்கு டவுட் இருக்கிற சப்ஜெக்டில் என்ன டவுட்டுன்னு கேட்டால் உடனே சொல்லிடுது, அது விசுவலாகவும் சொல்லும், பிக்சராகவும் சொல்லும், வீடியோவும் சொல்லும், ஆடியோவும் சொல்லும். காலேஜ் பசங்களுக்கு அதே தான். அப்போ நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்குண்டான ஆன்சர் தான் பண்ண தெரியும் AIக்கு. அது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் இடியட்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் ஒரு AI கிட்ட என்ன கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். அப்போ நீங்கள் கேள்வி கேட்க தெரிஞ்சுக்கணும், அதுதான் நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு சொல்லுவோம். ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறோம், நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குற நான் புரிஞ்சுக்கிறேன், புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்கிறேன். அப்போ நீங்கள் AI கிட்ட கேள்வி கேட்க தெரிஞ்சுக்கணும். கேள்வி கேட்டு அது ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். ஆன்சர் சரியாக நீங்கள் கேள்வியை புரிஞ்சிக்கலன்னா கரெக்டாக கேள்வி கேட்கணும். நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன், ChatGPT-ல ஃபஸ்ட்டு கேட்டுருவேன், அது என்ன நம்ம தமிழ்லாம் புரிஞ்சுக்கும், இங்கிலீஷ் பேசணும்னு அவசியம் இல்லை, தமிழ்லேயே பேசலாம், தங்கிலீஷில் பேசலாம், எந்த லாங்குவேஜ்லாம் பேசலாம். அதுக்கிட்ட பிரதர் தான் ஆரம்பிப்பேன், ரொம்ப பர்சனல் டச் வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். ChatGPT கூகுள் தான் மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், பேசுவேன், பேசி ஃபஸ்ட்டு அதுக்கிட்ட எல்லாம் கேட்டுருவேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் வரதுக்கு முன்னாடி பேசிட்டு தான் வந்தேன், நான் காலையில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மத்தியில் தான் உட்காந்து இந்த மாதிரி ரேடியோ இதில் பேச போகிறேன், இதான் நான் வந்து டாபிக் பேச போகிறேன், நான் வந்து இதை பற்றி ஒரு கூட்டம்னு சொன்னோன்னே அதுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருச்சு, என்னெல்லாம் பேசணும், என்ன பேசக்கூடாது, எல்லாமே டெக்னிக்கலாக போகாத, நல்லா ஸ்மைலியாக இதாக பேசு, நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கேன் என்ன, அதை வச்சு தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்.
2: இந்த AI தொழில்நுட்பத்தை நம்மளோட வாழ்க்கை முறையில் நம்ம பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை வந்து உயர்த்தறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அவர் பேச்சு வழக்கில் நண்பர் போல பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நீங்களும் வந்து பயன்படுத்த ஆரம்பிங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிக்கும், அது இன்ஃபர்மேஷனாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் பயன்படுத்துறது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை வளரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தான் சார் சூப்பராக சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட சிறப்பு விருந்தினரா வந்து ஜெகதீசன் சார் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நாம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். சார், நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் சாட்ஜிபிடி, பெர்ப்ளெக்ஸிட்டி, ஜெமினாய் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஏஐ எல்லாம் இருக்க ஆரம்பிக்குது. இந்த ஏஐ எல்லாமே வந்து நம்மளோட வாழ்க்கையில வளரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இதே வந்து இந்த ரேடியோ துறை அப்படின்னு வரும்போது இதுல வந்து இந்த ஏஐ எல்லாம் எப்படி சார் பயன்படும்?
2: ஆக்சுவலாக நான் அதான் ஸ்டார்ட் பண்ண இல்லைங்களா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஆடியோ விளம்பரம் கொடுத்தது நானாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுபடி ரேடியோ நம்ம அந்த காலத்துல இருந்து ரேடியோ ஸ்டேஷனில் நமக்கு பிடிச்ச ஆர்ஜியால் நிறைய பேர் இருக்காங்க. நான்லாம் ரேடியோ கேட்டு பழகி வளர்ந்த பையன், நான் 70s கிட்ட நான். அப்போ அந்த காலத்தில் ரேடியோ தான், அதுக்கப்புறம் தான் ஒலியும் ஒலியும் வந்தது. அது வந்து டிவியில் பார்க்குறதுக்கு கியூ கட்டி நின்று பார்ப்போம், அந்த மாதிரி தான் வளர்ந்தேன். அப்போ ஆடியோவில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் எனக்கு. நான் கிட்டார் ப்ளே பண்ணுவேன், அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்படி வந்ததுனால ஆடியோவில் என்னென்ன அப்டேட் வந்தாலும் நான் வந்து பண்ணிடுவேன், கற்றுக்குவேன். இப்போ சவுண்ட் இன்ஜினியரிங் வந்து ஒரு படிப்பு இருக்கு. சவுண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான படிப்பு. ஈவன் ஏஆர் ரகுமான் இன்ஸ்டியூட் தான் இருக்கலே சீப்புன்னு சொல்லுவோம். அங்கேயே நீங்கள் வந்து குறைஞ்ச 10 லட்சம் இல்லாமல் படிக்க முடியாது. இருக்கலே சீப்பஸ்ட் இன்ஸ்டியூட் வந்து 10-15 lakhs செலவாயிடும் அங்கே இருக்கிற கோர்ஸ் முடிக்கணும்னா. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்டை சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துரும் ஏஐ, சவுண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற படிப்பு. இப்போ சிம்பிளாக நீங்கள் சுனோ ஏஐ அப்படின்னு ஒன்று இருக்கு, அதில் நீங்கள் கவிதையை சொன்னால் பாட்டை கொடுத்துருதா. அதே மாதிரி டியூன் அப்படின்னு இருக்கு, அதில் போனாலும் உங்களுக்கு மியூசிக்கு லைரிக்ஸு எல்லாமே கொடுத்துருது. போனீங்கன்னா வந்து tuni.ai வரும். அப்போ ஒரு சில ஏஐ எல்லாம் நம்மளோட நினைச்சத கற்பனையை மியூசிக்கலாவோ ஒரு அழகாக பாட்டாவோ கேட்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்கு. இப்போ இன்றைக்கி நம்ம இன்ஸ்டியூட் பற்றி ஒரு பாட்டு போட்டு தான் வந்தேன். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஆர்ஜே ஒருத்தங்க, இப்போ அவங்க வந்து இன்ஸ்டியூட் மாதிரி பேச வைக்கணும் அப்படின்னா நான் பேச வச்சிருவேன். ஏஐ டூல் இருக்கு, அதில் வாய்ஸ் குளோன் இமீடியட்டாக பண்ணலாம். இதே அவர் கூப்பிட்டு பேச வச்சுருந்தா, அவர் பிஸி, இத்தனைக்கு அவர் ஃபிலிமில் இருக்கார், அவரை கூப்பிட்டு பேச வைக்கிறது அவர் கஷ்டம், ராயல்டி கடை கொடுத்துடலாம். அந்த மாதிரி நீங்கள் யாரை வேணால் பேச வைக்கலாம். இப்போ வாய்ஸ் குளோனிங்கிறது ஒரு நல்ல டூல், ஏஐயில் நல்ல டூல். நம்ம இறந்தவங்க பேசுகிற மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க, அதில் இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அவங்க வந்து என் வாழ்த்து சொல்லணும், அவங்க வாய்ஸ்லேயே பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், இறந்தவங்க வந்து பேசுகிற மாதிரியே லைவாக பண்ணி கொடுத்தேன். ஈவன் அவங்க ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு வீடியோவே பண்ணிட்டேன், இன்க்ளூடிங் அவங்க வாய்ஸ். அது பண்ணி கொடுத்தா ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அந்த சீனே வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. மண்டபத்தில் எல்லாருமே வந்துட்டாங்க, அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. வாய்ஸ் குளோனிங்கிறது ரொம்ப அருமையான டூல். மெயினாக ஆர்ஜேவுக்கும் எல்லாத்துக்குமே மெயின் விஷயம் ஸ்கிரிப்ட் தான். ஒரு பேச போகிறதுக்கு முன்னாடி என்ன பேசணும் அப்படிங்கிறது ப்ரிப்ரேஷன் இருக்குல்ல, பயங்கர ஹெட்டேக்காக தான். இன்றைக்கி வந்து நான் இதை டாபிக் பற்றி பேச போகிறேன் எனக்கு கொடுன்னு கேட்டேன், கொடுத்துருச்சு. அதுக்கு வேறு அனுப்பி பிரித்து கொடுத்துருச்சு. என்ன பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருச்சு. நான் வந்து ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு, வந்தவொடனே ஒரு 3 நிமிஷம்னு சொன்னார். இப்போ உங்கள் முன்னாடி தான் டைப் அடித்தேன், டைப் படித்தோன்னே 3 நிமிஷத்தில் என்ன பேசணும்னு சொல்லிச்சு. அதுதான் இப்போ அவர்கிட்ட பேசியிருக்கேன். அப்போ ஸ்கிரிப்டுக்கு பயங்கரமாக கண்டென்ட் மேக்கிங்கு ஸ்கிரிப்டுக்கு வந்து நம்ம ரேடியோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அருமையான டூல்.
1: கண்டிப்பாக சார், இந்த கண்டென்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த ஏஐ எல்லாமே. இப்போது ஃப்யூச்சரில் வந்து ஏஐ வந்து இந்த ரேடியோ துறையில் என்ன மாதிரியான இம்பேக்டை சார் ஏற்படுத்தும்?
2: அதான் இப்போ வந்து டிஜே அப்படின்னு நீங்கள் முக்கியமாக வேலை பண்ணிட்டுருக்கீங்க, ஆனால் உங்கள் வேலை ஏஐ பண்ணும். இப்போ நீங்கள் நைட் டைம் கட் ஆஃப் இருக்கும், நீங்கள் வந்து இந்த மணிக்கு போகணும், வீட்டுக்கு போகணும்னு நினைப்பீங்க, ஏஐ போகாது. அப்போ நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் வயசுலேயே டிஜே ஏஐ வச்சு பேச சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த கண்டென்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது பாட்டு பேசிட்டே இருக்கும், நைட்டு மிட் நைட்டு காலையில் 3 மணி அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும். அது வந்து ஒன்று வரும். இன்னொன்று, நீங்கள் பேசுறது எந்த லாங்குவேஜுக்குன்னா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். எந்தெந்த இப்போ நீங்கள் சேலத்தில் எங்கே மட்டும் பேசுறது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஷன் எந்த ஊரில் கேட்குறாங்களோ அந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக லைவாக. இப்போ லைவ் ஏஐ டூல்ஸ் நிறையா வந்துருச்சு. இப்போ கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ கூகுள் மீட்டில் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்லேட் வந்துருச்சு. இப்போ ஜாப்பனீஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இங்கிலீஷில் பேசினா அவனுக்கு ஜாப்பனீஸில் கேட்கும், ஜாப்பனீஸில் பேசினா நமக்கு இங்கிலீஷில் கேட்கும். அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் அப்பயே வச்சுக்கிட்டான் அவன், ஆட்டோமேஷன் டூல் உள்ள சிப் வச்சுட்டான். இப்போ அது வந்து பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இப்போ வந்து ஏஐயில் ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கினா மோர் தென் 20,000 ஸ்பெண்ட் பண்ணணும். இன்றைக்கி கூகுள் டிரான்ஸ்லேட்டில் நம்ம மைக்கை ப்ரெஸ் பண்ணிட்டு பேச பேச அங்கே நம்ம டிரான்ஸ்லேட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இப்போ எஃப்எம் ரேடியோவில் வந்துடும். எந்த லாங்குவேஜில் நான் கேட்டுக்கலாம், டிஜே ஏஐ டிஜே வந்துடும். ஆனால் மேனுவலா கண்ட்ரோல் பண்ற சிஸ்டம் இருந்தா தான் எமோஷன்ஸ் கிடைக்கும். நீங்க என்ன பேசணும்னு சொன்னா தான் எமோஷன்ஸ் கிடைக்கும். ஆனா AI DJ பிளஸ் மேனுவல் டச் ரெண்டு இருந்தா தான் ஃபியூச்சர் டெவலப் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டோமேஷன் நிறைய இருக்கு. யூசர்ஸ் வந்து அவங்களே லிஸ்ட் போட் பண்ணி படிக்கிற மாதிரி FM ரேடியோவும் மொபைல் ஆப் எல்லாமே சேர்ந்து ஹைபிரைடா நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் ஃபியூச்சர்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கு FM ரேடியோவுக்கு.
1: கண்டிப்பாக சார், இந்த டிவைஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் சொன்னதுக்கப்புறமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் சார். ஸோ இன்றைக்கி நம்ம கூட சேலத்தின் நிகழ்ச்சியில் வந்து ஜெகதீசன் சார் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: ஏஐ அப்படின்றத வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் எவ்வளோ இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். யாருக்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நிகழ்ச்சி. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெகதீசன் சார் தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 32 வருஷமா ஏஐ பற்றின ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட தான் நாம தொடர்ந்து அடுத்தடுத்து பேச போறோம். ஜெகதீசன் சார், 32 வருஷமா ஏஐ பத்தின ரிசர்ச் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இப்போ வந்து அகாடமி வச்சு கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இதுநாள் வரைக்கும் எவ்வளவு பேருக்கு

0: இந்த ஏஐ பத்தின புரிதல் அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க, ஏஐ பத்தின நாலேஜ் அவங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பீங்க சார்.
1: எனக்கு கணக்கு தெரியல, கணக்கு 30 வருஷமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. ஒர்க் ஷாப் நிறைய பண்ணிருக்கேன், காலேஜஸ் போனா 1000 பேர் இருப்பாங்க. அதாவது 1 டே ஒர்க் ஷாப் தான் கூப்பிடுவாங்க, ஆனா 6 மாசம் சப்ஜெக்ட் ஃபீட் பண்ணிட்டு வந்துடுவேன். 6 மாசம் கத்துக்க வேண்டிய சப்ஜெக்டை ஒரே நாள்லயே சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவேன். எந்த மாதிரி கத்துக்கணும், எதுக்குள்ள போகணும், எப்படி கத்துக்கணும், ஃபைனல் அவுட்புட் எப்படி வரும், நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரே நாளில் ஃபீட் பண்ணிவிடுவேன். அது என்னோடய கான்செப்ட். அதனால தான் ஒர்க் ஷாப்பு 1 டே ஒர்க் ஷாப்லாம் என்னை இன்னமும் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ பசங்களுக்கு வந்து எதனாச்சும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா இந்த ஏஐ டூல் நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு முக்கியமாக என்ன டீச் பண்ணுறேன்னா, இப்போ நம்ம படித்து புரிஞ்சுக்கிறத விட சரியாக தெரியாத ஒரு பையனுக்கு சொல்லி கொடுத்து பாருங்கள். இப்போ அவங்க கூட படிக்கிறாங்க, படிக்கிற பசங்களில் சரியாக பண்ணாத ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போய் டே இப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா நீங்கள் சொல்ல வரப்போ உங்கள் எல்லா நர்ஸும் இருக்காகும், எல்லா நர்ஸும் இருக்காகும். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணும். அந்த திங்கிங் மைண்ட் இருக்குல்ல, அந்த திங்கிங் மைண்ட் தான் உங்களை வந்து அதிகமாக கற்றுக்கணும்னு விருப்பத்தை கொண்டு வரும். அந்த மாதிரி தான் நான் கற்றுக்கிட்டேன். அருந்தில் கேட்டிங்களே எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு, நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப நான் கற்றுக்கணும்னு என்ன வருது, அந்த சிஸ்டத்தை நான் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். 32 உருவாக்குனதில் நான் கற்றுக் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் கற்றுக் கொடுத்த ஸ்டூடெண்டோட லிமிட் வந்து கணக்கு சொல்ல முடியாது. என்னோடய கான்செப்ட் வந்து டீச் அண்ட் லேர்ன். நீங்கள் சொல்லி கொடுத்தா அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ ஒருத்தர் சீக்கிரட்டாக விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு உட்காந்துட்ருப்பான், இந்த விஷயத்தை தெரிஞ்சால் அவன் வந்து நம்மளை பீட் பண்ணிட்டு போயிடுவான், அதனால் சொல்லியே தரக்கூடாது இந்த விஷயத்தை சொல்லிட்டு. நீங்கள் அவங்ககிட்ட போய் பாரு இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி சம்பாதிக்கலாம், இதெல்லாம் வந்து பண்ணா ஆமாடா நானும் இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன், என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது இது வந்து இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி அவன் ஒன்று சொல்லி தருவோம். இப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்போ கிவ் அண்ட் டேக் பாலிசி தான், அந்த மாதிரி தான் நான் வந்து டீச் பண்ணிட்டுருக்கேன். என் ஸ்டூடெண்ட்ஸு ட்ரெயினராக இருக்காங்க.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்றது எல்லாருக்கிட்டையும் கொடுத்து வாங்குறது அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா நாமளும் வளர முடியும், அவங்களும் வளருவாங்க அப்படின்றத சூப்பராக சார் சொல்லியிருக்காரு. சார், இப்போ பொதுவாக வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன சார் சொல்லுவீங்க? அந்த ஏஐ யூஸ் பண்ணுறதை பற்றி அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்?
1: பசங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு கால டெக்னாலஜியை அப்டேட் பண்ணிக்கோங்க. அது திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், நாலேஜை அப்டேட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஏஐ வருது, அந்த ஏஐ பற்றினா நாலேஜ் அப்டேட் பண்ணுங்க. எல்லா விதமான ஏஐ நாலேஜ் அப்டேட் மட்டும் பத்தாது, மேனுவலாக பண்ணக்கூடிய விஷயங்களும் நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கணும். 2 ட்ராக்ல போகணும். இன்னும் மேனுவல் படிப்பு, கோடிங் வேணாம்னு சொல்லுவாங்க, கோடிங் படிக்கணும். நான் கோடிங் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, கோடிங் படிக்கணும், ஏஐயும் படிக்கணும். 2 ட்ராக்கும் ஒரே சமயத்தில் போனாதான் மேனுவலும் தெரிஞ்சிக்கலாம், ஏஐயும் தெரிஞ்சிக்கலாம். அப்போ ரெண்டையும் கலந்தாதான் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இப்போ வந்து என்ன போட்டாலும் சவுண்டு வந்துடுது, குளோனிங்ல எல்லாம் பண்ணலாம். இருந்தாலும் மேனுவல் டச், இப்போ நீங்கள் உட்காந்து எமோஷன்ஸை காட்டணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு மேனுவல் டச் கொடுத்து அதை நீங்கள் அவுட் புட் எடுக்கிறீங்களோ அதுதான் மக்களுக்கு ரீச் ஆகும். மற்றபடியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐயில் பண்ணி பாருங்கள், ஒரு ப்ரோக்ராம் யாருமே பார்க்க மாட்டாங்க. அதே மேனுவலாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள், பயங்கர ஹிட் ஆகும். நிறைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ்லாம் நான் சொல்ல முடியும். அதனால் மேனுவல் ப்ளஸ் ஏஐ ரெண்டும் மிக்ஸ் பண்ணால் தான் இன்னைக்கு காலகட்டத்தில் ஸ்டாண்ட் பண்ண முடியும், முன்னேற முடியும்.
0: கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு தடை அப்படின்றது ஒன்று போடாதீங்க. எல்லாத்தையும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான சரியான பாதையை சூஸ் பண்ணி அதில் வளர முடியும் அப்படின்றத சூப்பராக சார் சொல்லியிருக்காரு. சார், இவ்வளோ நேரம் எங்கள் கூட சேலத்தின் நிகழ்ச்சியில் பேசுறதீங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி சார் இருக்குது?
1: ரொம்ப சந்தோஷம். தான் சொன்னோம் இல்லைங்களா, ஆரம்பத்துலேருந்து இந்த ஆடியோ இதிலெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட்டு டைம் வந்து எனக்கு இந்த மாதிரி ஏஐ பற்றி பேசி எஃப்எம்ல பேசி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.
0: எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார் இவ்வளோ நேரம் எங்கள் கூட சேலத்தின் முக நிகழ்ச்சியில் பேசினது. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து ஜெகதீசன் சார் தான் பேசியிருந்தார். கிட்டத்தட்ட 32 வருஷமாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு. அதையும் தாண்டி பல பேருக்கு வந்து பயிற்சி வகுப்புகள் மூலமாக ஏஐ பற்றின புரிதல், ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவர் தான் இன்னைக்கு நம்ம கூட உலக வானொலி தினத்தை முன்னிட்டு வந்து பேசியிருந்தார். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். வீரர்களே, ஸோ இப்போது நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேரலே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் ஓட் பண்ண பாடல் எல்லா பாடலுமே போட்டுக்கட்ட வந்துட்டேன் திவாகர். இன்னைக்கு இந்த வாரம் நீங்கள் ஓட் பண்ண பாடல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாருமே ரொம்ப தரமான சூப்பரான பாட்டெலாம் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து புதுசாக இருக்கட்டும் இந்த பாட்டு போடுங்க திவாகர், கேட்கவும் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி புது பாடலுக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காமல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்திலும் 9வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜெகதீஷ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு செமையான பாடல் அடிக்கல்லி அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த அடிக்கல்லியா பாடல் வந்து நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச பாடல். இதில் வரக்கூடிய வரிகள்லாம் ரொம்ப யதார்த்தமான வரிகளாக இருக்கும், ரொம்ப அருமையான வரிகளாக இருக்குது அப்படிங்கிறதுனாலே இந்த பாடல் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இந்த அடிக்கல்லியா பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்துல எந்த பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட்டூர் வட்டம் மயமுதூர்லேருந்து கலை செல்வி அக்கா ஓட் பண்ண, திவாகர் கௌதம் ஜெயதிலகர் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பண்ணியிருக்கக்கூடிய கண்ணே கண்ணே என்னை கொள்ளாதே அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. இது ஒரு காதல் பாடல். இந்த பாடலுக்கு திவாகர் இசையமைச்சிருப்பார், கௌதம் ஜெயதிலகர் வரிகள் எழுதி அவரே பாடியிருப்பார். ரொம்பவே ஒரு அருமையான பாட்டு, கேட்கறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்களே, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன். இப்போ உங்களுக்காக இந்த ரெண்டு பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு. என்னென்ன பாடல் அப்படிங்கிறத இந்த ரெண்டு பாடலுக்கு பிறகு கேட்கலாம்.
0: Top 10 Music Number 10.

0: 7.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2 பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. இன்னும் உங்களுக்காக 8 பாட்டு காத்துக்கிட்டே இருக்குது. அந்த 8 பாட்டில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்திலும் 7வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் தான் இவர். இவரோட எந்த பாடல் நீங்கள் போட்டாலும் நான் கண்டிப்பாக கேட்பந்து வாக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் சாந்தகுமார் தான். சாந்தகுமாரோட குண்டுமல்லி கொண்டக்காரி அப்படிங்கிற பாடல் தான் இந்த

0: மானத்துக்கான ஒரு விழிப்புணர்வு பாடல் தான் இது. இந்த பாடலுக்கு தாதுகாப்பட்டியில் இந்த ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி. நம்ம ருக்குமணி பாட்டி எந்த ஒரு புது பாடல் கேட்டாலும் இந்த பாட்டு நல்லா இருக்கு, இதுக்கு ஒரு ஓட்டை போடுங்க, நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காகவே நிறைய பாடலுக்கு ஓட் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல ரத்த தானம் செய் அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த ரெண்டு பாட்டு இப்போ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: Music number 8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேரு 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலயமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேர் சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையாக போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியாக வாழ்கிறாருங்க. ஒரு வழியாக காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததாக டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேறு யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அடைஞ்சு தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறையை கண்டுபிடிச்சி 7 தலைமுறைகளுடைய கதையை புத்தகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில் சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நீங்க ஒர்க் பண்ண பாடலாம் போட்டு காட்டிட்டு இருக்கேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாடல் முடிஞ்சிடுச்சு, இன்னும் 6 பாட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அந்த 6 பாட்டு என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். அதில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துலையும் 5வது இடத்துலையும் ரொம்பவே சூப்பரான வித்தியாசமான பாடலுக்கு இந்த வாரம் ஓட் பண்ணியிருக்கீங்க. பார்க்கறதுக்கே அருமையாக இருந்தது. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத பாடலே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜ் மித்ரனோட நான் போகும் பாதை அப்படிங்கிற பாடல் தான் அனுப்பிட்டுருக்கு. மித்ரன் யாருன்னு கேட்டிங்கன்னா, மாலை நேர மலையே அப்படிங்கிற ஒரு பாடல் பண்ணியிருப்பாரு. அந்த பாடல் பண்ண ஆர்டிஸ்ட் தான் மித்ரன். அவர் தான் வந்து இந்த நான் போகும் பாதை அப்படிங்கிற பாடலையும் வந்து உருவாக்கியிருக்காரு. ரொம்பவே ஒரு எமோஷ்னலான பாடல், இது கேட்கறதுக்கே செமையாக இருக்கும். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு, கேட்டு பாருங்கள் செமையாக இருக்கும். இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான பாட்டு. இந்த பாட்டோட பேர் என்ன தெரியுமா? இந்த பாட்டோட பேர் தான் பிரேக்கப் சாங். பிரேக்கப் சாங்னு வந்தே நீங்கள் ரொம்ப சோகமான பாட்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க, ஆனால் அந்த ஃபீல் கொடுக்குற மாதிரியே இன்னொரு ஒரு சூப்பரான பீட் உள்ள பாட்டு. நிறையா பீட் போட்டிருப்பாங்க, எபினேவிஸ் இவங்க ரெண்டு பேரும் செஞ்சு தான் அந்த பாட்டை பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த பாட்டில் ஒரு வயலின் பீஸ் ஒன்று வரும், வயலின் ஒன்று வாசிச்சிருப்பாங்க நடுவில், பாட்டுக்கு நடுவில், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாடல் முழுக்க முழுக்க ஒரு ஆண் குரலில் சார்ந்துதான் வரும். முதல் பாதி பாடல் வந்து அவர் எப்படி லவ் பண்ணாருங்கிறத பற்றியும், ரெண்டாவது பாதி பாடல் வந்து வந்து அந்த காதல் தோல்வியினால் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் சூப்பராக பாடியிருப்பாங்க. அருமையான ஒரு படைப்பு எபினி விஸ்கிட்ட இருந்து. இந்த பாடல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்து பிடிச்சிருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பாட்டும் நீங்கள் இப்போ கேட்டுவாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துலையும் 3வது இடத்துலையும் என்னென்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
4: Number 6.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: ஆறு பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலிகள் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இது பார்க்குற உங்களுடன் நினைஞ்சிருக்கேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6 பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 4 பாட்டு உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இந்த 4 பாட்டை 2 பேர் தான் மாற்றி ஓட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பாட்டு யார் அது ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துலையும் 3வது இடத்துலையும் என்ன பாட்டு இருக்குன்னு தான் இப்போ என் கூட கேட்க போகிறீங்க. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துல சாந்தகுமாரோட விழிகள் மூடிக்கொண்டு அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. சாந்தகுமாரோட நிறைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த விழிகள் மூடிக்கொண்டு அப்படிங்கிற பாட்டு இருக்குல்ல, இது ஒரு தனித்துவமான பாட்டு. உயிரிலே கலந்தவள் பாட்டு கூட கேட்டிருப்பீங்க, அதுலேயுமே சூப்பராக இருக்கும். அதுலேயும் ஆண் குரல் பெண் குரல் இருக்கும். சாந்தகுமார் தான் இசையமைச்சு அவர் வரிகள் எழுதியிருக்காரு. அதே சாயலில் அதுக்கு முன்னாடி வெளியான பாடல் தான் விழிகள் மூடிக்கொண்டு அப்படிங்கிற பாடல். இந்த பாட்டுக்கு வந்து நம்ம தாதகா பட்டேல் இருந்து ருக்குமணி பாட்டு கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அருமையான பாட்டு, ரொம்ப நன்றி பாட்டு இந்த பாடல் கோட் பண்ணதுக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாய் நரேஷோட சுகவாசி நீ அடி அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு இந்த 3வது இடத்துல. 3வது இடத்துல இடம்பெற்றிருக்க சாய் நரேஷோட இந்த பாடல் கேட்கறதுக்கு அருமையா இருக்கும் ஒரு மெல்லடி சாங். மக்களே, இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்மிங் வரும், அந்த ஒரு ஃபீமேல் வாய்ஸில் அந்த ஹம்மிங் வரும். அந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மியூசிக் வந்துட்டு அந்த ஹம்மிங் வந்துட்டு தான் பாடலே ஸ்டார்ட் ஆகும். இந்த பாடலுக்கு மேட்டர் ஓட்டம் மயமுதூர்லேருந்து கலை செல்வி அக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடல் கோட் பண்ணதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலுக்கு சாய் நரேஷ் இசையமைச்சிருக்காரு. அவர் இசையமைச்சாலே எல்லா பாடலுமே வந்து கேட்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்கிறத அவரோட மற்ற பாடல்கள் வந்து சொல்லும். அதாவது இது எங்கள் சேலம் ஜில்லாகட்டும், ஏண்டி புள்ள ஏங்க வச்ச அப்படிங்கிற பாடலாகட்டும், இன்னும் நிறைய பாடல்கள் சாய் நரேஷோட அற்புதமான படைப்புகள் போலவே இந்த பாடலும் வந்து பண்ணியிருக்காரு. இந்த பாடலில் இருந்து வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த 2 பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில்.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 4.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. போகிறதுக்கு முன்னாடி இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்திலும் முதல் இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் கிளம்பிடுறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறது கேட்டலாம். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்துல மேட்டூர் வட்டம் மைமுதூர்லேருந்து கலை செல்வியக்கா கால் பண்ணி ஓட் பண்ண ஒரு சூப்பரான பாட்டு நம்ம ஊர் சேலம் அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு 2வது இடத்துல. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சேலம் அப்படிங்கிற பாடல் வந்து வேல்முருகன் அண்ணா குரலில் இருக்கும். அதுக்கு வந்து தனுஷ் வரிகள் எழுதி சாய் சுதர்ஷன் வந்து இசையமைச்சிருப்பார். சூப்பரான ஒரு பாட்டு நம்ம ஊர் சேலம் அப்படிங்கிற பாடல் வந்து நம்ம ஊர் சேலத்தை பத்தி இருக்கக்கூடிய சேலத்தோட பெருமைகள் பத்தி பேசக்கூடிய ஒரு சமையான பாடல். இந்த பாடலுக்கு மேட்டூர் ஒட்டமாயமுத்தூர்லேருந்து கலை செல்வியக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி கலை செல்வியக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர்பார்க்குற பாடலும் நீங்கள் விருப்பப்படுற பாடலும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 9787-707-108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் இல்லை மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். ஓட் பண்ணுறப்ப உங்கள் பேர் ஊர் பேர் மறக்காமல் சொல்லிடுங்க. இப்போ டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ண சூப்பரான பாட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பாடல் வந்து முதல் இடத்துல பிடிச்சிருக்கு. இந்த பாடலோட பேர் தான் நம்ம அசோக் சரவணன் பண்ண அடி ராட்டினம் போல் அப்படிங்கிற பாடல். பாட்டு கேட்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு துள்ளலான இசையில் செமையான ஒரு வைப் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு பாடல் இது. சூப்பராக பண்ணியிருப்பாங்க அசோக் சரவணன். இந்த பாடலில் வந்து கிட்டத்தட்ட அந்த காதல் தோல்வி அப்படிங்கிற மாதிரியான வரிகள் போட்டு தான் பண்ணியிருப்பார். இருந்தாலும் பாடல் வந்து கேட்கறதுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த பாடலுக்கு நம்ம தாதகாப்பட்டி ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி. உங்களுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. இன்றைக்கி டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-108 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புற மக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர். நன்றி மக்களே.
2: Number 2.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இந்த ஒரு மணி நேரம் உங்களோட ஜாலியாக பேசிட்டு நீங்கள் ஓட் பண்ண பாட்டுலாம் போட்டு கேட்ட வந்துட்டேன் திவாகர். எல்லோருக்கும் அருமையான வணக்கம் ஐடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான நேரத்தில் உங்களோட பேசிக்கிட்டே நீங்கள் ஓட் பண்ண பாட்டெல்லாம் போட்டு காட்டது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு நீங்கள் ஓட் பண்ண பாட்டெலாம் இருக்குல்ல, வேறு லெவல் பாட்டு மக்களே. இந்த முறை நீங்கள் நிறைய புது பாடல்களுக்கு வழிவிட்டுருக்கீங்க, நிறைய புது பாடல்களை ஓட் பண்ணியிருக்கீங்க. அதே சமயத்தில் நிறையா பழைய பாடல்கள் அந்த வாசம் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பழைய பாடலும் நிறைய ஓட் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே தரமான பாட்டு. நான் எல்லா பாட்டும் எடுத்து வைக்கிறப்பயே பரவாயில்ல, இந்த டைம் மக்கள் சூப்பரான பாட்டுக்கெல்லாம் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சேன். சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காமல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல என்ன பாட்டு இருக்குன்னு கேட்டுக்கலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல டிலக்ஷன் செந்தில் குமரனோட விண்மீன் போலவே அப்படிங்கிற பாடல் நடைபெற்றிருக்கு. இந்த பாடல் கேட்கறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஓட் பண்ணதுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோ சூப்பரான ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு. திலக்ஷன் செந்தில்குமரன் வரிகள் எழுதி பாடியிருக்காரு இந்த பாடல். ரொம்ப அருமையான பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து 9வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு அருமையான காதல் பாட்டு, நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டு தான் தீண்டா திருடா அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் வந்து ஒரு மெலடி சாங் மக்களே, அப்படியே மனதுக்கு நெருக்கமாகவும் ரொம்ப உருக்கமாகவும் பாடியிருப்பாங்க. இது ஃபுல்லாக வந்து ஃபீமேல் வாய்ஸில் தான் வரும். ஸ்ரீனிஷா பாடியிருப்பாங்க இந்த பாடல். இந்த பாடலில் வர வரிகளும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி பாடல்கள்லாம் நம்ம சோனா எஃப்எம்ல தான் உங்களால் கேட்க முடியும். அதனாலே இந்த பாடல் தனித்துவமாக தெரியுது. இப்போ இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில்.
0: டாப் 10 மியூசிக் நம்பர் 10.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். ரெண்டு பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 8 பாட்டு இந்த டைம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அந்த 8வது பாட்டும் 7வது பாட்டும் என்ன பாடல் அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 8வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் முதலாக அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 8வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடல் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மித்ரன் மற்றும் அவங்களோட குழுவினர் சேர்ந்து பண்ணியிருக்க ஒரு சூப்பரான பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த முதன் முதலாக அப்படிங்கிற பாடல் கேட்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும், செமையான பாட்டும் கூட. இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்தை பிடிச்சிருக்க மக்களே. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? 7வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாமுல் தான் அவங்களோட டீம் பண்ணியிருக்க நான் நீ நாம் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஏற்கனவே சாமுல் தானோட நிறைய பாடல்கள் கேட்டிருப்போம் நம்ம. அதாவது உன்னாலன்பே அப்படிங்கிற பாடல் என்னோட ரொம்ப ஃபேவரேட்டான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேர்கள் நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டு, ஏன்னா அதில் வர குரலும் அந்த பாட்டோட அந்த டியூனும் அந்தளவுக்கு இருக்கும், மெலடியாக இருக்கும், ரொம்ப இதமான பாடலாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கான பாட்டும் இப்போ நான் சொல்கிற பாட்டும் இருக்கும், நான் நீ நாம் அப்படிங்கிற பாடல். இந்த பாட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும், கேட்கறதுக்கே செமையாக இருக்கும். இந்த பாடலும் ஒரு மெலடி பாட்டு தான் மக்களே. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார் சாமுல் தான், அப்படியே செதுக்கியிருப்பார்னு கூட சொல்லலாம். இந்த ரெண்டு பாடலும் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. அதாவது 8வது இடத்திலும் 7வது இடத்திலும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில். திவாகர் என்னுடன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேரு 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேர் சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையாக போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியாக வாழ்கிறாருங்க. ஒரு வழியாக காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததாக டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேறு யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அடைஞ்சி தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறையை கண்டுபிடிச்சி 7 தலைமுறைகளுடைய கதையை புத்தகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில் சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நீங்கள் ஊர் பண்ண பாடலாம் போட்டு காட்டிட்டு இருக்கேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாடல் முடிஞ்சிடுச்சு, இன்னும் 6 பாட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அந்த 6 பாட்டு என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். அதில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துலையும் 5வது இடத்துலையும் ரொம்பவே சூப்பரான வித்தியாசமான பாடலுக்கு இந்த வாரம் ஓட் பண்ணியிருக்கீங்க. பார்க்கறதுக்கே அருமையாக இருந்தது. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத பாடலே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜ் மித்ரனோட நான் போகும் பாதை அப்படிங்கிற பாடல் தான் அனுப்பிட்டுருக்கு. மித்ரன் யாருன்னு கேட்டிங்கன்னா, மாலை நேர மலையே அப்படிங்கிற ஒரு பாடல் பண்ணியிருப்பாரு. அந்த பாடல் பண்ண ஆர்டிஸ்ட் தான் மித்ரன். அவர் தான் வந்து இந்த நான் போகும் பாதை அப்படிங்கிற பாடலையும் வந்து உருவாக்கியிருக்காரு. ரொம்பவே ஒரு எமோஷ்னலான பாடல், இது கேட்கறதுக்கே செமையாக இருக்கும். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு, கேட்டு பாருங்க, செமையாக இருக்கும். இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான பாட்டு. இந்த பாட்டோட பேர் என்ன தெரியுமா? இந்த பாட்டோட பேர் தான் பிரேக்கப் சாங். பிரேக்கப் சாங்னு ஒன்றே நீங்கள் ரொம்ப சோகமான பாட்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க, ஆனால் அந்த ஃபீல் கொடுக்குற மாதிரியே இன்னொரு ஒரு சூப்பரான பீட் உள்ள பாட்டு. நிறையா பீட் போட்டிருப்பாங்க. எபினேவிஸ் இவங்க ரெண்டு பேரும் செஞ்சு தான் அந்த பாட்டை பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த பாட்டில் ஒரு வயலின் பீஸ் ஒன்று வரும், வயலின் ஒன்று வாசிச்சிருப்பாங்க நடுவில், பாட்டுக்கு நடுவில், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாடல் முழுக்க முழுக்க ஒரு ஆண் குரலில் சார்ந்து தான் வரும். முதல் பாதி பாடல் வந்து அவர் எப்படி லவ் பண்ணாருங்கிறத பற்றியும், ரெண்டாவது பாதி பாடல் வந்து அந்த காதல் தோல்வியினால எப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பத்தியும் சூப்பரா பாடியிருப்பாங்க. அருமையான ஒரு படைப்பு எபினி விஸ்கிட்ட இருந்து. இந்த பாடல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டு பாட்டும் நீங்க இப்ப கேட்டு வாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 4வது இடத்திலும் 3வது இடத்திலும் என்னென்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
4: டாப் 10 மியூசிக் நம்பர் 6.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: ஆறு பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலிகள் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இது பார்க்குற உங்களுடன் நினைஞ்சிருக்கேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6 பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 4 பாட்டு உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இந்த 4 பாட்டை 2 பேர் தான் மாற்றி ஓட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பாட்டு, யார் அது ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துலையும் 3வது இடத்துலையும் என்ன பாட்டு இருக்குன்னு தான் இப்போ என் கூட கேட்க போகிறீங்க. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துல சாந்தகுமாரோட விழிகள் மூடிக்கொண்டு அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. சாந்தகுமாரோட நிறைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த விழிகள் மூடிக்கொண்டு அப்படிங்கிற பாட்டு இருக்குல்ல, இது ஒரு தனித்துவமான பாட்டு. உயிரிலே கலந்தவள் பாட்டு கூட கேட்டிருப்பீங்க, அதுலேயுமே சூப்பராக இருக்கும். அதுலேயும் ஆண்குரல் பெண் குரல் இருக்கும். சாந்தகுமார் தான் இசையமைச்சு அவர் வரிகள் எழுதியிருக்காரு. அதே சாயலில் அதுக்கு முன்னாடி வெளியான பாடல் தான் விழிகள் மூடிக்கொண்டு அப்படிங்கிற பாடல். இந்த பாட்டுக்கு வந்து நம்ம தாதகா பட்டேல் இந்த ருக்குமணி பாட்டு கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அருமையான பாட்டு, ரொம்ப நன்றி பாட்டு இந்த பாடல் கோட் பண்ணதுக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாய் நரேஷோட சுகவாசி நீ அடி அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு இந்த 3வது இடத்துல. 3வது இடத்துல இடம்பெற்றிருக்க சாய் நரேஷோட இந்த பாடல் கேட்கறதுக்கு அருமையா இருக்கும். ஒரு மெல்லடி சாங் மக்களே. இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்மிங் வரும், அந்த ஒரு ஃபீமேல் வாய்ஸில் அந்த ஹம்மிங் வரும். அந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மியூசிக் வந்துட்டு அந்த ஹம்மிங் வந்துட்டு தான் பாடலே ஸ்டார்ட் ஆகும். இந்த பாடலுக்கு மேட்டர் ஓட்ட மயமுதூர்லேருந்து கலை செல்வி அக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடல் கோட் பண்ணதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலுக்கு சாய் நரேஷ் இசையமைச்சிருக்காரு. அவர் இசையமைச்சாலே எல்லா பாடலுமே வந்து கேட்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்கிறத அவரோட மற்ற பாடல்கள் வந்து சொல்லும். அதாவது இது எங்கள் சேலம் ஜில்லா ஆகட்டும், ஏண்டி புள்ள ஏங்க வச்ச அப்படிங்கிற பாடல் ஆகட்டும், இன்னும் நிறைய பாடல்கள் சாய் நரேஷோட அற்புதமான படைப்புகள் போலவே இந்த பாடலும் வந்து பண்ணியிருக்காரு. இந்த பாடலில் இருந்து வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த 2 பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில்.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 4.

0: 90.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. போகிறதுக்கு முன்னாடி இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்திலும் முதல் இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் கிளம்பிடுறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறது கேட்டலாம். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்துல மேட்டூர் வட்டம் மைமுதூர்லேருந்து கலைசெல்வக்கா கால் பண்ணி ஓட் பண்ண ஒரு சூப்பரான பாட்டு நம்ம ஊர் சேலம் அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு இரண்டாவது இடத்துல. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சேலம் அப்படிங்கிற பாடல் வந்து வேல்முருகன் அண்ணா குரலில் இருக்கும். அதுக்கு வந்து தனுஷ் வரிகள் எழுதி சாய் சுதர்ஷன் வந்து இசையமைச்சிருப்பார். சூப்பரான ஒரு பாட்டு நம்ம ஊர் சேலம் அப்படிங்கிற பாடல் வந்து நம்ம ஊர் சேலத்தை பற்றி இருக்கக்கூடிய சேலத்தோட பெருமைகள் பற்றி பேசக்கூடிய ஒரு சமையான பாடல். இந்த பாடலுக்கு மேட்டூர் ஒட்டமாயமுதூர் அந்த கலை செல்வியக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி கலை செல்வியக்கா அந்த பாடல் கோட் பண்ணதுக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர்பார்க்குற பாடலும் நீங்கள் விருப்பப்படுற பாடலும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் இல்லை மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். ஓட் பண்ணுறப்ப உங்கள் பேரு ஊர் பேரு மறக்காமல் சொல்லிடு. இப்போ டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தாதுகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ண சூப்பரான பாட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பாடல் வந்து முதல் இடத்துல பிடிச்சிருக்கு. இந்த பாடலோட பேர் தான் நம்ம அசோக் சரவணன் பண்ண அடி ராட்டினம் போல் அப்படிங்கிற பாடல். பாட்டு கேட்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு துள்ளலான இசையில் செமையான ஒரு வைப் கொடுக்கும், அந்த மாதிரியான ஒரு பாடல் இது. சூப்பராக பண்ணியிருப்பாங்க அசோக் சரவணன். இந்த பாடலில் வந்து கிட்டத்தட்ட அந்த காதல் தோல்வி அப்படிங்கிற மாதிரியான வரிகள் போட்டு தான் பண்ணியிருப்பார். இருந்தாலும் பாடல் வந்து கேட்கறதுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த பாடலுக்கு நம்ம தாதகப்பட்டி ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி. உங்களுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே. இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புற மக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர். நன்றி மக்களே.
2: Number 2.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: கிராமத்துக்கெல்லாம் போனோம்னா காற்று நல்லா ஜில்லுன்னு வீசுது. ஆனால் நம்ம ஊர் இந்த டவுனுக்குள்ள சேலம் சிட்டிக்குள்ளலாம் வந்துட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஓவனுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியான உணர்வு எனக்கு இருக்க ஆரம்பிக்குது. அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கமோ அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கா? அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் தொடர்ந்து பேச போகிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு நாம SDG 13 அதாவது காலநிலை நடவடிக்கையின் கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்புல தான் இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில பேச போறேன். அதாவது நகரங்களின் வெப்பமயமாதல், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கழிவுகள், இதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பேச போறேன். அதுக்கு முன்னாடி SDG-னா என்ன அப்படின்றத பத்தி நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில சொல்லிடுறேன். SDG-னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு இதை தமிழ்ல சொல்லுவோம். இது எதுக்காக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபை கடந்த 2015 வந்து ஒரு 17 இலக்குகளை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபைக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இந்த 17 இலக்குகளை வந்து பூர்த்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடா கருதப்படும் அப்படின்றதுக்காக தான் இந்த 17 இலக்குகளை வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி 17 இலக்குகளும் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வறுமையை ஒழிக்கிறதா இருக்கட்டும், இந்த காலநிலை நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கறதுக்காக தான் இந்த 17 இலக்குகள் இருக்க ஆரம்பிக்குது. அதுல இன்னைக்கு நாம SDG 13 இருக்கக்கூடிய காலநிலை நடவடிக்கையை பத்தி தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். சிட்டிக்குள்ள ஏன் வெயில் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இதுக்கு அறிவியல் ரீதியா அறிவியல் உலகத்துல இதுக்கு பேர் என்ன தெரியுமா வச்சிருக்காங்க, அர்பன் ஹீட் ஐஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்துல மரங்களும் குளங்களும் இருந்த இந்த இடங்கள்ல இன்னைக்கு வான் உயர்ந்த இந்த கான்கிரீட் கட்டடங்கள்லாம் இருக்க ஆரம்பிக்குது, தார் சாலைகள் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது, கண்ணாடி மாளிகைகள் எல்லாம் வந்துருச்சு. இப்படி இருக்கிறதுனால இந்த தார் ரோடுகளா இருக்கட்டும், சிமெண்ட் சுவர்களா இருக்கட்டும், பகல் முழுக்க சூரிய வெப்பத்தை அப்படியே உறிஞ்சு வச்சுக்க ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராமங்கள்ல இரவு நேரங்கள்ல பூமி குளிர ஆரம்பிக்கும், ஆனா சிட்டில பகல்ல உறிஞ்சக்கூடிய அந்த வெப்பத்தை கான்கிரீட் கட்டிடங்கள் நைட்டு முழுக்க வெளியிட்டுட்டே இருக்க ஆரம்பிக்கும். இதனாலதான் பகல்லையும் வெயில் அப்படின்றது அடிக்க ஆரம்பிக்குது, நைட்லயும் அந்த புழுக்கம் அப்படின்றது நகரங்கள்ல வெப்ப காடுகளா வந்து மாற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பத்தாதுன்னு நகரங்கள்ல தினசரி உருவாகிற இந்த மலை போன்ற இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகள், நாம தூக்கி எறியக்கூடிய அந்த பாலிதீன் பைகளா இருக்கட்டும், தண்ணீர் பாட்டில்லா இருக்கட்டும், நிலத்துல மக்காம கிடக்கிறதுனால பூமிக்குள்ள வந்து மலை தண்ணீர் இறங்குறதே வந்து முழுசா தடைபட ஆரம்பிக்குது. இதனால சிட்டிக்குள்ள நிலத்தடி நீரும் வந்து காலியாகி காற்றும் மாசுபட ஆரம்பிக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, மரங்களா இருந்த இந்த காடுகள் எல்லாத்தையும் வெட்டிட்டு கான்கிரீட்டை நாம உருவாக்கி கான்கிரீட் காடுகளா நாம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நாம போடுற இந்த பிளாஸ்டிக் குப்பைகளும் சேர்ந்து நம்மளுடைய நகரத்தை இன்னும் சூடாக்க ஆரம்பிக்குது. சரி, உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வர ஆரம்பிக்கலாம், இதெல்லாம் வெப்பமாகுது அப்படின்றது உனக்கு தெரியுது, நம்ம ஊர்ல நிலத்தடி நீர் மட்டம் எப்படி பாதிக்கப்படுது, பிளாஸ்டிக் எரிக்கிறதுனால என்ன ஆபத்து வருது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இல்லையா? அதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அடுத்ததா பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக 2 பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க நேர்களை. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
4: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்துல ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமா இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புழா பண்ணி அதை திறந்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாலு ஐந்து ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில இந்த டிராபிக்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 வந்து இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். Right.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
3: என்னடா?
2: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
3: அப்படின்ற?
2: ஆமா,
3: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
2: ஆமா,
3: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
2: ஏன் சாப்பிட மாட்டாரு?
3: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
4: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில STG 13 பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நாம அதை பத்தி பேசலாம். இப்போ நான் அடுத்ததை என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த கான்கிரீட் நகரத்துல, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் குப்பையிலாலும் நம்முடைய நகரங்கள் என்ன மாதிரியான பேராபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு நகரத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி தான் சொல்ல போறேன். இதுல ரெண்டு முக்கியமான பிரச்சனையை பத்தி நான் இப்போ அடுத்ததா சொல்ல போறேன். முதலாவது வந்து தண்ணீர் தட்டுப்பாடு. இயற்கை நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த தண்ணீரை பூமிக்குள்ள இறக்கி நிலத்தடி நீரா சேமிக்கப்படியான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க ஆரம்பிச்சது. ஆனா அது இப்படி இருக்கா, இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. நாம என்ன பண்றோம்? ஊர் முழுக்க பெரிய பெரிய தார்ச்சாலைகளை போட ஆரம்பிச்சிட்டோம். கான்கிரீட் கட்டிடங்கள் இதெல்லாமே போட்டு பூமியினுடைய வாயை வந்து மூட ஆரம்பிச்சிட்டோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, மழை பெய்ய ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த தண்ணீர் பூமிக்குள்ள இறங்க வழி இல்லாம ரோட்ல வெள்ளமா ஓட ஆரம்பிச்சு வின்னிங் பாயிண்ட்க்கு வந்து போக ஆரம்பிக்குது. இதனால ரோட்ல தான் அதிகமான தண்ணீர் இருக்க ஆரம்பிக்குது. இதனால சிட்டியில இருக்கக்கூடிய ஆழ்துளை கிணறுகள் இருக்கு இல்லையா, அதுல தண்ணீர் எல்லாம் வற்றி போய் கோடை காலம் வந்தாலே டேங்க் லாரி எதிர்பார்த்து நிக்க வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த நிலைமைக்கு தான் நம்ம தள்ளப்பட்டுட்டோம். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பிளாஸ்டிக் குப்பைகளும் அதோட நச்சு புகையும் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய தினசரி வாழ்க்கையில பிளாஸ்டிக் பயன்பாடு இல்லாத இடமே கிடையாது. கண்டிப்பா நீங்க யோசிச்சு பாருங்க, சாப்பாடு வாங்க போறதா இருக்கட்டும், சாப்பாடு பொட்டலங்கள் நீங்க எல்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க, அந்த பழக்கம் இருக்க ஆரம்பிக்குது. பாலித்தீன் பைகள் இருக்கு, பிளாஸ்டிக் கப்கள்லாம் இருக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? குப்பை தொட்டியில போட ஆரம்பிக்கிறோம். அப்படி இல்லைன்னா சேமிச்சு வச்சு அதை வந்து எரிக்கக்கூடிய இடத்துல நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருந்து வரக்கூடிய அந்த பிளாஸ்டிக் எரிக்கிறப்போ வரக்கூடிய அந்த டயாக்சின், அதுக்கப்புறம் ஃபியூரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிய நச்சு வாயுக்கள் வந்து காற்றோடு கலக்க ஆரம்பிக்குது. காற்றோடு கலக்குது அப்படின்னா அந்த காற்று நம்ம சுவாசிக்கிறதுக்கு தான் மறுபடியும் நமக்கு வர ஆரம்பிக்குது. இதனால நம்மளுடைய நுரையீரலை சென்றடைய ஆரம்பிக்குது. இது ஆஸ்துமா, சுவாச பிரச்சனை, புற்றுநோய் மாதிரி இருக்கக்கூடிய ஆபத்தான வியாதிகளை உண்டாக்கக்கூடியதா வந்து இது மாற ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம மக்காத பிளாஸ்டிக்லாம் மண்ணோட தன்மை எல்லாத்தையும் மாத்தி விவசாய பூமியும் வந்து நச்சா மாத்திட ஆரம்பிச்சிருது. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டாலும் பூமி வெப்பமயமாதலுக்கும் ஒரு முக்கிய காரணமா இருக்க ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்க, நிலத்தடி நீரும் இல்லாம சுவாசிக்க காற்றும் நச்சா நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த நகரத்துல நம்மளால எப்படி வாழ முடியும், ஒரு மனிதரால இருக்க முடியுமா? இந்த நிலையெல்லாம் மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை நம்ம அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி எல்லா இடங்கள்லயுமே இந்த மழைநீர் சேகரிப்பு அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கவா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பேருக்கு பல விதமான சவால்களை கொடுக்க ஆரம்பிக்குது. அப்போ இதை சரி பண்றதுக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி நம்ம பேசலாம். இதெல்லாம் பண்ண முடியுமா, இந்த நிலைமை மாறவே மாறாதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நம்மளுடைய நகரத்தை மறுபடியும் பசுமையா மாத்துறதுக்கு என்ன வழி அப்படின்றதையும் நான் நிகழ்ச்சியில் அடுத்ததா பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேரடு வாங்க நேர்களே, தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.
4: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
5: கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் எந்த SDG பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, SDG 13, அதாவது காலநிலை நடவடிக்கையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். இந்த காலநிலை நடவடிக்கையில் நகரங்களுக்குள்ள வெப்பமயமாதல் அப்படின்றது அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் எப்படி நம்ம வந்து கழிவு மேலாண்மை பண்ணுறது அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்கிரீட் காடுகளாக இருக்கக்கூடிய இந்த நம்ம ஊரை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது நவீன வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச போறேன். நம்மளுடைய சிட்டி பகுதி எல்லாமே வந்து மீண்டும் குளிர்ச்சியாகவும் பிளாஸ்டிக் கழிவுகளை சமாளிக்கிறதுக்காகவும் உலக அளவில் பயன்படுத்தக்கூடிய ரெண்டு அற்புதமான தீர்வுகளை தான் இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் அடுத்ததான் சொல்லான் இருக்கேன். இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ஆரம்பிச்சோம், ஒவ்வொருத்தரும் இதை வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பாக இதுல இருந்து நம்மளுடைய நகரங்களுக்குள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் இல்லாத மாதிரியும் வெப்பமயமாதலை குறைக்கிறதுக்கான வழியும் இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நிகழ்ச்சியில் உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இதுக்கான முதல் முக்கியமான ஒரு திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜப்பான் நாட்டை சேர்ந்த தாவரவியல் அறிஞர் வந்து அகிரா மியாவாக்கி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கண்டுபிடிச்ச ஒரு முறை தான். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மியாவாக்கி காடுகள், அதாவது பெரிய காடுகள் வளர்க்கறதுக்கு நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் அப்படின்றது தேவைப்படும். ஆனா மியாவாக்கி முறையில ஒரு சின்ன காலி இடம் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, பள்ளி வளாகமா இருக்கலாம், இல்ல தெருவோர பகுதியில் ஏதாவது ஒரு சின்ன இடம் கிடைச்சிச்சு அப்படின்னா, ஆயிரக்கணக்கான நாட்டு மரக்கன்றுகள் இருக்கு இல்லையா, அதை நெருக்க நெருக்கமா வந்து நட ஆரம்பிக்கலாம். இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமான காடுகளை விட 10 மடங்கு வேகமாகவும் 30 மடங்கு அடர்த்தியாகவும் இந்த மரங்கள் வந்து வளர ஆரம்பிக்குமா. இப்படி வளர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலத்தடி நீர் அப்படின்றது வந்து உயர ஆரம்பிக்கும், வெப்பநிலை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க ஆரம்பிக்குமா. ஸோ இது வந்து நம்ம சேலம், சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி பல ஊர்களில் இந்த மியாவாக்கி காடுகள் உருவாக்குறது வந்து உருவாக்கப்பட்டு வருது. ஸோ இது அந்த பகுதியோட அந்த இடம் சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு வெப்பநிலையை குறைக்கிறதுக்கான ஒரு காரணியாகவும் இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். பறவைகள் சரணாலயமாகவும் இது மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நவீன கழிவு மேலாண்மை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குப்பையை மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே பிரித்து கொடுக்கும்போது 80% குப்பைகள் வந்து மறுசுழற்சிக்கு வந்து தயாராக ஆரம்பிக்குது. அதே மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகளை உருவாக்கி தார்ச்சாலைகள் போடுறதுல தமிழ்நாடு வந்து முன்னாடி இருக்கு. இதனால பிளாஸ்டிக் எரிக்கப்படுறதை வந்து கண்டிப்பாக நிறுத்த முடியும். அதுக்கான முயற்சியை நாம் எடுக்கிறது அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காய்கறியாக இருக்கட்டும், உணவு கழிவாக இருக்கட்டும், இதெல்லாத்தையும் உரமாக்கி இயற்கை விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வீட்டு தோட்டங்களுக்கும் வந்து பயன்படுத்துறதுக்கான வழிமுறைகளை பின்பற்ற ஆரம்பிக்கணும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இடமே இல்லாமல் கவலைப்படுறதையும் தாண்டி மியாவாக்கிய காடுகள் அப்படின்ற ஒரு நடைமுறை இருக்கு இல்லையா, இதை வந்து பயன்படுத்துறதன் மூலிமா நமக்கு வந்து ஈஸியான பலன் அப்படின்னு கிடைக்க ஆரம்பிக்குது. கழிவு நீர் மேலாண்மை, குப்பையை வந்து கரெக்டான முறையில் வந்து நம்ம அப்புறப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து கடைபிடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். சரிப்பா, இந்த மாதிரி பசுமை திட்டங்கள் இன்னும் பெரிய அளவில் வந்து கொண்டு போகிறதுக்கு அரசாக இருக்கட்டும், தொண்டு நிறுவனங்களாக இருக்கட்டும், என்ன மாதிரியான கொள்கையெல்லாம் வச்சுருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி நான் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டுட்டு வாங்க நேயர்களே. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

வணக்கம், என் பேர் சங்கீதா. நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. விவசாயம் செய்வோம்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
3: நகரங்களில் வெப்பமயமாதல், பிளாஸ்டிக் நச்சு, மியாவாக்கி காடுகள், அரசினுடைய திட்டங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். ஆனால் இப்போது முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசலான் இருக்கேன். நகரத்தை அரசாங்கம் மட்டும்தான் காப்பாற்றணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு குடிமகனாக, ஒரு குடிமகளாக நம்ம வீட்டில் இருந்து நாம் என்ன சின்ன சின்ன மாற்றங்களை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. நம்ம ஊர் சூடாகாமல் இருக்கவும், பிளாஸ்டிக் இல்லாமல் வாழவும் நாம் தினசரி செய்ய வேண்டிய 4 ஈஸியான வழிமுறைகளை பற்றி தான் நான் பகிர்ந்துக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸியான வழிமுறைகள் தான். இதை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லாருமே கடைபிடிக்கிறதன் மூலமாக கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றது கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். முதலாவதாக வந்து குப்பையை வந்து தரம் பிரிக்கணும். நாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிளாஸ்டிக் அப்படின்றது வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை தவிர்க்க முடியாத ஒன்றா வந்து அன்றாட வாழ்க்கையில் மாறிக்கிட்டு இருக்கு. அதை சரியான முறையில் அப்புறப்படுத்துறதும் நம்முடைய கடமை தான். நாம எந்த அளவுக்கு ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்துறோமோ, இப்போ புதுசா ஒரு டிவி வாங்குறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுடைய என்னோட டிவி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஒரு கார் வாங்கினா நம்மளுடைய கார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். அப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர் நீங்க வாங்கினாலுமே அந்த பிளாஸ்டிக் கவர் உங்களிடம் தானே. அதை சரியான முறையில் அப்புறப்படுத்துறது அப்படின்றது அது உங்களுடைய கடமை தானே. அது ஏன் நம்ம தவறுறோம் அப்படின்றதான் எனக்கான ஒரு கேள்வி. அப்போ அதை நாம சரியான முறையில எப்படி அப்புறப்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே வந்து 2 குப்பை தொட்டி வந்து வச்சுக்கணும். ஒன்னு வந்து மக்கும் குப்பை, இன்னொன்னு மக்காத குப்பை. இது எல்லாத்தையும் பிரிச்சு வைக்கிறது மூலமா எந்த சூழ்நிலையும் பிளாஸ்டிக் குப்பையில வீட்டுக்கு வாசல்லையோ இல்ல ரோட்லயோ வந்து போட மாட்டோம், கொளுத்தவும் மாட்டோம். இது எல்லாமே நாம வந்து அன்றாட வாழ்க்கை முறையில நாம எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பழக்கங்களா மாத்திக்கணும். அது நம்மளுடைய குடும்பத்தோட நுரையீரலை பாதிக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளயுமே இருக்க ஆரம்பிக்கணும். நாம ஒரு பொருளை எரிக்கிறோம் அப்படின்னும் போது, அது பிளாஸ்டிக் எரிக்கிறோம் அப்படின்னும் போது அது நம்மளுடைய குடும்பத்தை பாதிக்குது அப்படின்னு நாம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறமேட்டு வந்து கையில ஒரு துணிப்பை பிளாஸ்டிக் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா, கடைக்கு காய்கறி வாங்க போகும்போது மறக்காம ஒரு துணிப்பை, அதாவது மஞ்சப்பையா இருக்கட்டும் துணிப்பையா இருக்கட்டும், இதை வந்து எடுத்துட்டு போறது அப்படின்றது ஒரு பழக்கம் மாறிடணும். ஒரு நாளைக்கு ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து தவிர்க்கிறது அப்படின்றது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து நாம பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஒரு 5 கடைக்கு போறீங்க அப்படின்னு போது 5 இந்த பிளாஸ்டிக் கவர் தான் நீங்க வாங்கிட்டு வரீங்க. அப்போ வருஷத்துல 365 நாள்ல எவ்வளவு பிளாஸ்டிக் கவர் நீங்க வாங்கியிருப்பீங்க. இது எல்லாத்தையும் வந்து அப்புறப்படுத்துறது அப்படின்றது நம்மளுடைய கடமை. இது எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த மஞ்சப்பை எடுத்து பழக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமேட்டு வந்து மொட்டை மாடி தோட்டம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மொட்டை மாடியில் வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம், போய் காற்று ஈரக்காற்றுலாம் வாங்கணும், சுவாசமாக இருக்கணும், அதாவது சுவாசிக்கிறதுக்கு காற்று வேணும் அப்படின்லாம் நம்ம போய் நிற்க ஆரம்பிக்கிறோம். அப்போது அந்த இடத்துல சின்னதாக ஒரு தோட்டம் வளர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இயற்கையான காற்று கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த மொட்டை மாடியெல்லாம் வந்து சுண்ணாம்பு பூசுறது மூலிமா குளிர்ச்சி அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் வந்து இந்த மண் வீடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து சில்லுன்னு இருக்கிறதுக்காக சுண்ணாம்புலாம் பூச ஆரம்பிப்பாங்க. அதெல்லாத்தையும் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் மழை நீருக்கு வந்து வழிவிடுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். வீட்டை சுற்றி கான்கிரீட் தளம் போடாமல் மழைநீர் சேகரிக்கிறதுக்கான வழிமுறைகளை நாம் பின்பற்ற ஆரம்பிக்கணும். மழைநீரை சேமிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக அதுக்கான நடைமுறைகளை எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ மழைநீர் சேகரிப்பு அமைப்பை வந்து சீரமைச்சு நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துறதுக்கான வழிமுறைகளை நம்ம கண்டிப்பாக பின்பற்ற ஆரம்பிக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மழைநீரை நம்ம சேகரிக்கிறது மூலிமா நமக்கு தண்ணீர் அப்படின்றது நிலத்தடியில் கிடைக்க ஆரம்பிக்கும் நான் நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன். அந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா FM நம்பரான 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். அப்படி இல்லைன்னா சோனா FM நம்பரான வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். நேர்களே, இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் FM கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி. நேர்களே, நன்றி. நகரங்களில் வெப்பமயமாதல், பிளாஸ்டிக் நச்சு,
0: சோனா FM 107.8 விக்ரமாதித்யன் வேதாளத்தின் கதைகள்.
1: அரசனுக்கு அதிர்ச்சி தந்த காவலன், தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமாதித்யன் மரத்தின் மீது ஏறிக்கொண்ட வேதாளத்தை மீண்டும் கீழே இறக்கி தன் முதுகில் சுமந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான். அப்போது வேதாளம்

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். உலகத்துல மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் தமிழ்நாட்டுக்கு எத்தனாவது இடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கடல் சீற்றங்கள், சூறாவளிகள் மற்றும் கடலோர அரிப்புகள்ல இருந்து நிலப்பகுதியை பாதுகாக்கக்கூடிய இயற்கை அரணா விளங்கக்கூடிய மாங்க்ரோவ் காடுகள் இந்தியாவின் மிக முக்கிய பொக்கிசமா கருதப்படுது. சமீபத்துல தமிழ்நாடு கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிச்சாவரம் மாங்க்ரோவ் காட்டின் பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்பு சுமார் ரூபாய் 2,485.38 கோடி அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்பட்டிருக்கிறத அடுத்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய மாங்க்ரோவ் காடுகள் குறித்த விவரங்கள் கவனம் பெற்றிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாங்க்ரோவ் காடுகளின் பரப்பளவு மற்றும் அதன் முக்கிய அம்சங்கள் குறித்த விரிவான விவரங்கள் என்ன அப்படின்னா, உலகத்துல மிகப்பெரிய மேங்க்ரோவ் சுந்தரவன காடுகள் உலகின் மிகப்பெரிய ஒற்றை மாங்க்ரோவ் காடா புகழ் பெற்றது சுந்தரவனம் அப்படின்னு சொல்லலாம். இது இந்தியா மற்றும் வங்கதேசம் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையில கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் மேக்னா ஆகிய நதிகளின் பிரம்மாண்ட டெல்டா பகுதியில அமைஞ்சிருக்கு. இதன் இந்திய பகுதி மேற்கு வங்க மாநிலத்துல இருக்கு. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள்ல ஒன்றான இந்த காடு உலக புகழ் பெற்ற ராயல் பெங்கால் புலிகள், உவர் நீர் முதலைகள், கங்கை மற்றும் ஐராவதி டால்பின்கள் போன்ற அரிய வகை உயிரினங்களின் புகலிடமா திகழுது. உலகின் இரண்டாவது பெரிய மேங்க்ரோவ் பிதர்கனிகா இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய மாங்க்ரோவ் சுற்றுச்சூழல் அமைப்பா ஒடிசாவின் பிதர்கனிகா விளங்குது. இது மகாநதி, பிராமணி மற்றும் வைதரணி ஆகிய நதிகளின் முகத்வாரத்துல பரவியிருக்கு. உலகிலேயே மிகச்சிறந்த மாங்க்ரோவ் பல்லுயிர் பெருக்கத்தை கொண்டிருக்கிறதுனால இது மாங்க்ரோவ் மரபணு சொர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்துல மிகப்பெரிய உவர் நீர் முதலைகளின் தாயகமாகவும் ஆலிவ் ரிட்லி ஆமைகளின் இனப்பெருக்க தலமாகவும் இது விளங்குது. தமிழ்நாட்டின் பெருமைன்னு சொல்லும் போது பிச்சாவரம் காடுகள், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அமைஞ்சிருக்கக்கூடிய பிச்சாவரம் காடுகள் இந்தியாவின் மிக முக்கிய மாங்க்ரோவ் அமைப்புகள்ல ஒண்ணு. இது வெள்ளாறு மற்றும் கொள்ளிடம் நதிகளின் முகத்வாரங்களுக்கு இடையில அமைஞ்சிருக்கிற கில்லா ஏரியின் பின்னணி நீர்நிலைகளோட இணைஞ்சு தனித்துவமான இயற்கை எழில உருவாக்குது. கடந்த 2022 இது சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ராம்சர் தலம் அப்படின்ற அந்தஸ்தை பெற்றிருக்கு. இதனுடைய தற்போதைய சுற்றுச்சூழல் மதிப்பு 2,485.38 கோடி அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்பட்டிருக்கு. இந்தியாவில மாங்க்ரோவ் காடுகளின் பரவல் இந்தியாவின் ஒட்டுமொத்த மாங்க்ரோவ் காடுகளின் பரப்பளவு சுமார் 4,992 சதுர கிலோமீட்டர் சொல்லலாம். இது நாட்டின் மொத்த புவியியல் பரப்பளவுல 0.15 விழுக்காடுன்னு சொல்லலாம். கடல் நீர்ல உவர்ப்பு தன்மையும் நன்னீரும் சங்கமிக்க கூடிய சதுப்பு நில கடற்கரை பகுதிகளில் மட்டுமே இது வந்து வளருது. சேறு நிறைஞ்ச நிலப்பகுதியிலையும் கடுமையான அலை அடிப்புகளுக்கு இடையிலையும் தாங்கி நிற்கக்கூடிய வகையில இதனுடைய வேர் அமைப்புகள் தண்ணீருக்குள்ளார சிக்கலான வலைப்பின்னல் போல படர்ந்திருக்கிறது இதனுடைய ஆக சிறந்த சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க, உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சேலம் மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
2: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மீவில்
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மனமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது, வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம், இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாண பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க, குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதுலாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது, எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது, இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலே நீ உட்கார்ந்துக்க.
2: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
4: இல்லையே, என்ன விஷயம்?
2: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
4: என்ன சொல்ற, அப்படியா?
2: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
4: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
2: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
4: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
2: அது எப்படி உனக்கு தெரியும்?
4: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
2: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
5: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
7: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டாரம் கருப்பஞ்சாவடி கிராமத்துல இருந்து குமரகுரு ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பன்னீர் கரும்பு சாகுபடிக்கு என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்கும்.
8: இது வந்து அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், பன்னீர் கரும்புல ஒரு முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன விஷயம்னா, இப்ப மத்த கரும்பு எல்லாம் வந்து உடனே உடனே தண்ணி கட்டணும், ஆனா தண்ணி இப்ப நம்ம பயிர் வைக்கும் போது பன்னீர் கரும்புக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி கட்டணும். அது எப்ப முளைச்சி ஒரு 20 நாள் 25 நாள் வர வரைக்கும் தண்ணீர் அதிக கம்மியா கட்டினா மட்டும்தான் முளைப்பு திறன் அதிகரிக்கும். இல்ல நீங்க தண்ணி அதிகமா கட்டினீங்கன்னா முளைப்பு கண்டிப்பா வராது. அதனால பன்னீர் கரும்பு பொறுத்த அளவுக்கு அந்த தண்ணி நல்லா காய்ச்சி விட்டு காய விட்டு காய விட்டு கட்டணும். பிறகு ஒரு மாதம் ஆன பிறகு காயாமலே தொடர்ந்து தண்ணீர் வந்து காயாமலே நம்ம கட்டிட்டு வரணும். ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை 5 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா பன்னீர் கரும்பு பொறுத்த அளவுக்கு கட்டணும். இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இந்த நூல் குருத்து பூச்சி வரும், குருத்து பூச்சிக்கு என்ன பண்ணா யூரியா, இப்ப நம்ம அந்த 30 நாளைக்குள்ள யூரியா அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த குருணை வடிவத்துல இருக்கக்கூடிய பூச்சியும் பூச்சி மருந்தும் அதுல இருக்கும். அதே நேரம் வந்து பனைப்பு மருந்தும் இருக்கும். அந்த மருந்தை வாங்கி, ஏன்னா பல கம்பெனி வருது, அதனால ஒரு கம்பெனி நம்ம குறிப்பிடக்கூடாது. அதையும் யூரியாவும் ஒரு 1/2 மூட்டையும் அதுல ஒரு 8 கிலோ 8 to 16 கிலோ நம்ம கலந்து போட்டுட்டோம்னா அந்த குருத்து பூச்சியோட தாக்குதல் இருக்காது, பனைப்பு அதிகமா பனைக்கும். அதோட மட்டும் இல்லாம அப்புறம் 1 மாசம் ஆயிட்ட பிறகு நம்ம காய்ச்சலும் பேச்சாம தொடர்ந்து அதுல இருந்து தண்ணி கட்டிட்டே வரணும். அதுல வந்து நம்ம எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, சமரசம் இருக்கக்கூடாது. இப்ப 30 நாளைக்கு பிறகு இந்த 10-26 அல்லது டிஏபியோ கலந்து ஏக்கருக்கு 1 மூட்டை அளவுக்கு சீரான உரத்தை கொடுக்கணும். நம்ம அதிகமா கொடுக்கலாம், அது வாங்கிக்கும், அதுல ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. ஆனா சீரா கொடுக்கும் போது என்னன்னு கேட்டா, ஒரு தண்ணிக்கு தண்ணி நம்ம ஒரு 1/2 மூட்டை அளவுக்கு நம்ம கொடுத்து, ஏக்கருக்கு 1/2 மூட்டை அளவுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா ரொம்ப வந்து எப்பயும் வளர்ச்சி குன்றாம வளர்ச்சி தொடர்ந்து நல்ல வளர்ச்சியை கண்டு கொடுக்கும். அதோட மட்டும் இல்லாம 90 நாளைக்கு பிறகு ஒரு சோலை கழிக்கணும். சோலை கழிச்சு ஆலை கரும்புன்றது வேற மெத்தடு, இது வந்து சோலை கழிச்சு அப்புறப்படுத்தணும் கண்டிப்பா. ஏன்னா குருத்து பூச்சியோட தாக்குதல் இருந்தா கரும்பு எடுக்க மாட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம குருத்து பூச்சி தாக்குதல் லேசா ஏதாவது இருக்குமா, மோனோ கோட்டாபோஸ் அல்லது அது கூட வந்து நோய் மருந்து பெருசின்னு கார்பன்டை அல்லது வேற எந்த 45 அது நம்ம டைட்டானியம் 45 கூட எந்தாவது ஒரு மருந்து நோய் மருந்து கூட கலந்து அடிக்க ஸ்ப்ரே பண்ணணும்.
7: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப கரும்புல வந்து பூச்சி தாக்கிருச்சு அப்படின்னா எந்த மாதிரி நாங்க கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே, என்னடா ரொம்ப ஜாலியா இருக்க?
2: அதுவாடா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயலின் ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவரோட மியூசிக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மச்சான். மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அடாடாடாடா, என்ன சங்கீதம், என்ன சங்கீதம். நீ வேணா அவரோட மியூசிக் கேட்டு பாரு.
1: நான் கேட்டா குடுப்பாராடா.
3: Too much, very much. Let's gear up. Reporting dropping the diamond track. Guess who is back? We'll make it bang it. No, I'll be back. Taylor. It's so lit. It's them on the beat, bringing my heat. It's got

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப விவசாயத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆட்கள் பற்றாக்குறை எந்த மாதிரி இருக்கு, விவசாயத்துல இருக்கக்கூடிய சிரமங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை ஐயா வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: கூலி அதிகம், ஒரு ஆள் வந்து இங்க விவசாயம் பண்றதை கூப்பிட்டா 700 ரூபா கூலி ஆம்பளை ஆளுக்கு. பொம்பளைங்களுக்கு களை வெட்ட 250 ரூபா. அவங்க வந்து காலையில 10 மணிக்கு வருவாங்க, மதியம் 2:30-3:00 போயிடுவாங்க பொம்பளைங்க 250. ஆம்பளைங்களுக்கு 700 ரூபா கூலி. அது இங்க கிடையாது, ஆச்சாங்கோட்டைப்பட்டுல இருந்து ஆள் வராங்க. இங்க லேபர் பிரச்சனை. அதனால விவசாயத்துல இன்னைக்கு காலகட்டத்தில் ஒன்றும் ஒரு பெனிஃபிட் இல்லை, பொழப்பு நடக்குது அவ்வளவுதான். விற்பனை வந்து மில்லுக்காரரு காட்டுக்கே வராங்க. நாங்கள் போய் கிழங்கு எடுத்துகிட்டு போய் அங்கே மில்லுக்கிட்ட விற்கிற வேலை கிடையாது. இப்போ இந்த திங்கிற கிழங்கு சாப்பிட்ற கிழங்கு வந்தால் அதை சில்லறையெல்லாம் நம்ம காலனியில் கொண்டு போய் விற்கிறாங்க. எது சாப்பிட்ற கிழங்கு, மில்லு கிழங்குன்னா அது மில்லுக்கு தான் போக முடியும், எது மிஷினுக்கு அரைக்க முடியாது, சாப்பிட முடியாது அந்த கிழங்கு. அதனால் நாம் போய் நேரடியாக கிழங்கு கொண்டு போய் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல. வியாபாரிங்க காட்டுக்கு வராங்க, பேசி எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. நாமளாக கொண்டு போய் மில்லுக்கு ஆஃபர் பிடிச்சி இன்ன விலைக்குன்னு கிழங்கு கொடுக்கறதெல்லாம் இல்லை. காட்டுக்கே வராங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க, எடை போடுறாங்க. அதுக்கு மண்ணுக்கு டன்னுக்கு 1000 கிலோ டன்னு, டன்னுக்கு 50 கிலோ மண்ணு கழிச்சிக்கிறாங்க. விலை எவ்வளோன்னு பேசிக்கிட்டு மண்ணுக்கு இதுக்கெல்லாம் கழிச்சுக்கிட்டு மொத்தம் தவணைக்கு இவ்வளோ தான் டன் வந்துச்சு, இவ்வளோ தான் பணம். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த புடுங்க வர ஆளுங்களுக்கு சாப்பாட்டு கூலின்னு அவங்க பேசினதுலேயே எடுத்துக்குவாங்க. அது 400-500 ரூபா 10 ஆள் வராங்களோ எடுத்துக்குவாங்க. இதுதான் நம்ம நேரடி கொள்முதல், எதுவும் கிடையாது. கல்லக்காய் வந்தால் அதிகமாக வந்தால் நம்ம சேலம் சொசைட்டி கொண்டு போய் போடுவோம். அங்கே என்ன டெண்டர் போகுதா, 2100 போகுதா, 2400 போகுதா. கம்மியாக கல்லை அதிகமாக வந்தால் விலை கம்மியாக போகும், கம்மியாக இருந்தால் விலை அதிகமாக போகும். அதனால் ஒரு 10 மூட்டை 5 மூட்டை கல்லக்காய் வந்தால் வெளியில் கொண்டு போகலாம்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப கடலை விற்பனை எந்த மாதிரி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து சொன்னாங்க. அதே போல இப்ப விற்பனை வந்து நாங்க எந்த மாதிரி விவசாயத்துல பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா ஜெஸ்ஸி

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல காய்கறி பயிர்கள் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய பிரணீதா அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பல்லாண்டு வளரக்கூடிய கீரை வகைகளை எந்த மாதிரி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு, அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி யாராவது கார்டன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இது உபயோகமா இருக்கும். என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: அந்த மாதிரி வேண்டாத சத்துக்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஆக்சலைட்டு, நைட்ரைட்டு, அதுக்கப்புறம் ட்ரிப்சின் போன்ற சில வகையான வேதிப்பொருட்கள், சத்து பொருட்கள்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து நமக்கு அதிகப்படியே எடுத்துக்க கூடாது. அதுக்காக தான் நீ ஏற்கனவே சொன்ன, ஆண்டு பயிர்களை வளர்க்கக்கூடிய சில சாதாரண கீரைகள் வந்து மார்க்கெட்டில் கிடைச்சாலும் ஒரு 4-5 கீரைகள் தான் திரும்ப திரும்ப கிடைக்கும். நமக்கு அது வந்து வீட்டு காய்கறியாவோ உதவோ நமக்கு அது வளர்க்க முடியாது. நிறைய நாள் போய் இந்த கீரை வாங்குறதுக்கோ அதை சேமிச்சு வைக்கிறதுக்கோ கஷ்டப்பட்டுட்டு அப்படியே வந்து விட்டுருவோம். இதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பல்லாண்டு வளரக்கூடிய கீரை வகைகளை நம்ம வீட்லயே தோட்டத்திலேயோ அல்லது ஒரு தொட்டி செடியாவோ அல்லது மாடி தோட்டத்துக்கு ஏற்ற ஒரு செடியாவோ நம்ம வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, நமக்கு வந்து தினம் வந்து ஒவ்வொரு கீரையா வெவ்வேறு விதமான கீரைகளை நம்ம வந்து உணவுக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம். அந்த கீரைகள்ல வந்து நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. அதை நம்ம வந்து கீரையா உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கறது தெரியும். அதோட சிறப்பு இயல்புகள், அதோட மருத்துவ குணங்கள், அதுல என்னென்ன சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு, அதை முக்கியமா நம்ம எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இனிக்கு வந்து பார்க்க போறோம். முதல்ல நம்ம வந்து பார்க்கறது வந்து அகத்தியை பத்தி. அகத்தி வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு மரம். இது வந்து பல்லாண்டு பயிரை வந்து நம்ம வளர்த்துட்டு வரலாம். அகத்தியில அகத்தியோட இலைகளை வந்து கீரைகளை உண்றதை தவிர அகத்தியோட பூக்களையும் வந்து நம்ம வந்து உண்ணலாம். இந்த கீரைகள்ல அகத்தியோட கீரையை வந்து பார்த்தோம் அப்படின்னா புரதம் வந்து நிறைஞ்சது. புரதமும் நமக்கு வந்து தினமும் உணவுல இருந்து அதிகப்படியே எடுத்துக்க சொல்றாங்க. அதனால வந்து புரதச்சத்து நிறைந்த அகத்தியை வந்து நம்ம வளர்க்கலாம். புரதச்சத்து தவிர தாது உப்புகள், அப்புறம் வைட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு. இது தவிர வந்து முக்கியமான வைட்டமின்கள் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வைட்டமின் ஏ வந்து இதுல அதிகப்படியான அளவுல வந்து இருக்குது. அதாவது 100 கிராம் அளவுக்கு வந்து நம்ம வந்து அகத்திக்கீரையை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதோட அளவு வந்து இன்டர்நேஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது 3250 இன்டர்நேஷனல் யூனிட் அளவுல இருக்குது. அதுக்கு அகத்திக்கீரை வந்து ஒரு முக்கிய கீரையா வந்து கருதப்படுது. இதுல இந்த இலையில இருக்கக்கூடிய என்ன கொஞ்சம் சத்து பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபோலேட், தயமின், நியாசின் மற்றும் விட்டமின் சி சத்து. இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தினமும் தேவைப்படுகின்ற சத்துக்கள்.
1: சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப வைட்டமின்கள், புரத சத்து நிறைஞ்ச கீரைகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நம்மளுக்குமே வந்து கீரைகள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய சத்துக்கள் இருக்கு அப்படின்றது தெரியும். ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா வாரத்துல ஒரு 3-4 அந்த மாதிரி வந்து கீரைகளை உணவுல வந்து சேர்த்துப்பாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டின் விவசாயத்தை காக்க போகும் மகரந்த சேர்க்கை பாதைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பூமியில இருந்து தேனீக்கள் அழிஞ்சிருச்சு அப்படின்னா, அடுத்த 4 வருஷத்துல மனித குலமும் அழிஞ்சிரும் அப்படின்னு உலக புகழ் பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மனிதன் உண்ணக்கூடிய உணவுல 1/3 தேனீக்கள் போன்ற உயிரினங்கள் செய்யக்கூடிய மகரந்த செயற்கையாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தேனீக்களின் ரீங்காரம் மெல்ல மெல்ல மௌனமா வருதுன்னு சொல்லலாம். விவசாய விளைச்சல் இதனால கடுமையா அழுத்தத்துக்கு உள்ளாகி வரும் வேளையில, நகர்ப்புற கழிவு நீர் மறுசுழற்சியையும் பசுமையாக்கல் திட்டங்களையும் இணைச்சி ஆராய்ச்சியாளர்கள் முன்வைக்கும் புதிய தீர்வினை ஆராயுது. தமிழ்நாட்டுல நெற்களஞ்சியங்களும் தோட்டப்பயிர்களும் இன்னைக்கு பூச்சிக்கொல்லி மருந்து ஆதிக்கம் கட்டுக்கடங்காம அதிகரிச்சுட்டே போகுது. இந்த நச்சு ரசாயனங்கள் தேனீக்களின் நரம்பு மண்டலத்தை சிதைக்குது. இதனால தேன் சேகரிக்க வெளியேறக்கூடிய தேனீக்கள் திரும்பவும் தங்களோட கூட்டுக்கு திரும்பவும் திசையறியும் திறனை இழந்து வழியிலேயே மடிஞ்சு போகுது. இதோட காடுகள் அழிக்கப்பட்டு ஒரே வகையான பயிர்களை மட்டுமே பயிரிடக்கூடிய ஒற்றை பயிர் முறையும், நகரமாக்கலால மரங்கள் வெட்டப்பட்டதும் தேனீக்களின் இயற்கையான வாழ்வாதாரத்தை அடியோடு சதச்சிடுச்சேன்னு சொல்லலாம். இதன் நேரடி விளைவு பயிர் விளைச்சல்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய கடுமையான வீழ்ச்சி மற்றும் விவசாய நெருக்கடி. ஆராய்ச்சியாளர்களின் புதிய தீர்வு என்ன அப்படின்னா, மகரந்த சேர்க்கை பாதைகள் இழந்த இயற்கை சமநிலையை மீட்டெடுக்க புதிய சுற்றுச்சூழல் உத்தி ஒன்ன ஆராய்ச்சியாளர்கள் பரிந்துரை செய்யறாங்க. அதுதான் மகரந்த சேர்க்கை பாதைகள். நகரங்கள்ல நாள்தோறும் வீணாகக்கூடிய சாக்கடை மற்றும் கழிவு நீரை நவீன தொழில்நுட்பம் மூலமா தூய்மையான நீரா மாத்துறதுதான் இதனுடைய முதல் படி. இந்த மறுசுழற்சி நீரை வச்சு நகரத்தின் நெடுஞ்சாலை ஓரங்கள், மேம்பால பகுதிகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளின் மொட்டை மாடிகளை இணைச்சு தொடர்ச்சியான பூங்கா பாதைகளை உருவாக்கணும். நவீன பசுமை பாதைகள் திட்டங்கள் சொல்லும் போது, இந்த பசுமை பாதைகள்ல தேனீக்களுக்கு பிடிச்சமான வெவ்வேறு காலங்கள்ல பூக்கக்கூடிய வேம்பு, புங்கை, பூவரசு, சூரியகாந்தி போன்ற உள்ளூர் தாவரங்கள் வளர்க்கப்படணும். கிராமப்புறங்கள்ல காடுகள் அழிஞ்சாலுமே நகரங்கள்ல உருவாக்கக்கூடிய இந்த தொடர்ச்சியான பசுமை பாலங்கள் தேனீக்களுக்கு ஆண்டு ஃபுல்லாவே தடை இல்லாம தேன் கிடைக்க வழிவகை செய்யும். பூச்சிக்கொல்லி மருந்துகளின் நச்சு இல்லாத இந்த நகர்ப்புற பசுமை பாதைகள் தேனீக்கள் ஆபத்தில்லாம பறந்து போகிறதுக்கு தங்களுக்கு தேவையான உணவை சேகரிச்சுக்கிட்டு தடை இல்லாம இனப்பெருக்கம் செய்ய ஒரு சிறந்த புகலிடமா மாறும். இது காலப்போக்குல தேனீக்களின் எண்ணிக்கைய உயர்த்தி பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமப்புற விவசாய விளைச்சலையும் பெருக்க உதவுது. சுற்றுச்சூழல் சீரழிவை கண்டு கவலைப்படக்கூடிய எவரும் கழிவு நீர் மேலாண்மை மற்றும் நகர்ப்புற தோட்டக்கலை இது எல்லாத்துக்கும் ஒருங்கிணைப்பு எந்த மாதிரி கிராமப்புற விவசாய பொருளாதாரத்தை திரும்பவும் புத்துயிர் பெற செய்யும் அப்படின்ற புதிய உத்திய கத்துக்கிட்டு தங்களோட நகர்ப்புற வாழ்விடங்கள்ல சூழலியல் மாற்றத்தை உருவாக்குறவங்களாக மாற முடியும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.
1: உள்ளத்தில் நெருப்பை ஊது, பயம் என்பதை தீயில் சுடு, வாழ்வே இது போராட்டம்.

எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சண்டேவை ரொம்ப சூப்பராகவும் இந்த ஹாலிடேவை ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அதே மாதிரி கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான ஒரு ஊருக்கு தாங்க போயிருக்கோம். அப்படி என்ன ஊருக்கு சத்யா போயிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய சேலத்தில் சென்டர் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எனது சென்டர் ஆஃப் பாயிண்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளுடைய சேலத்திலேயே வர்த்தகத்தில் முக்கியமான ஒரு இடம், வணிகத்தில் முக்கியமான ஒரு இடம், பயணத்தில் முக்கியமான ஒரு இடம் எந்த இடம் அப்படின்னா, நம்மளுடைய சேலம் ஜங்ஷன் தாங்க. இங்கே சரக்கு ரயில்கள் மூலமாக பல வர்த்தகங்கள் நடந்துகிட்ருக்குது. இங்கேருந்து பல ஊர்களுக்கு பயணிகள் ரயிலுமே வந்துட்டு இயக்கப்பட்டு வந்துட்டுருக்குது. இந்த ஜங்ஷன் பகுதிக்கு அடுத்ததாக இருக்கிறது தான் பழைய சூரமங்கலம் அப்படிங்கிற இந்த பகுதி. இந்த பழைய சூரமங்கலம் அப்படிங்கிற இந்த பகுதிக்கு தாங்க இன்றைக்கி நம்ம ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும். இந்த சூரமங்கலம் பகுதியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இதுல ஏகப்பட்ட தெருக்கள் இருக்குது. இது மிகப்பெரிய ஊர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஊரை சுற்றியும் வந்துட்டு நிறைய ஊர்கள், அதாவது வளர்ச்சி அடைந்த நிறைய ஊர்கள் வந்துட்டு இருக்குது. முக்கியமா இந்த ஊரை சுற்றியும் சாலைகள், மெயினான சாலைகள் அதிகமாகவே இருக்குது. இந்த பக்கம் போனோம்னா தாரமங்கலம் மெயின் ரோடு, இரும்பாலை மெயின் ரோடு, அது எல்லாமே வந்துட்டு போகும். இந்த பக்கம் வந்துட்டு ஜங்ஷன், அதுக்கப்புறமா சேலம் போகக்கூடிய ரோடு வந்துட்டு போகும். அதே மாதிரி ரயில் தடங்களுக்கும் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஊர் இந்த ஒரு ஊர் தான். சேலம் மாநகரத்துடைய வளர்ச்சி அடையக்கூடிய பகுதிகள், வளர்ச்சி அடைந்த பகுதிகளில் இந்த ஒரு ஊருமே வந்துட்டு ஒன்றா இருக்குது. இந்த ஊரில் நிறைய கோயில்கள் இருக்குது, நிறைய முக்கியமான தெருக்கள் இருக்குது, நிறைய முக்கியமான ஊர்கள் இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சோளம்பள்ளம், புதுரோடு, அதுக்கப்புறமா அரியாக்கவுண்டம்பட்டி, இது மாதிரியான நிறைய ஊர்கள் வந்துட்டு இந்த ஊரில் ரொம்பவே ஃபேமஸான இடமா இருக்குது. ஸோ இந்த ஊருடைய பெயர் காரணம் எதுக்காக வந்துச்சு, பழைய சூரமங்கலம் அப்படிங்கிற இந்த பெயர் எதுக்காக வந்துச்சு, இந்த ஊரில் என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஊர் வந்துட்டு எங்க இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய சேலத்திலிருந்து ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டோம்னா அந்த ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே இந்த சைடு ஆப்போசிட்லேயே வந்துட்டு சூரமங்கலம் அப்படிங்கிற இந்த ஊர் இருக்குதுங்க. ஸோ இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
2: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மேவே
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம், இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்கு அதை மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து, நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயாசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது, எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது, இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.
2: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
4: இல்லையே, என்ன விஷயம்?
2: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
4: என்ன சொல்ற, அப்படியா?
2: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
4: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
2: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
4: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
2: அது எப்படி உனக்கு தெரியும்?
4: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
2: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
5: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான வளர்ச்சி அடைந்த ஒரு நகரம் அப்படின்னா இந்த சூரமங்கலம் அப்படிங்கிற இந்த ஊர் தாங்க. இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்கள் தான் வந்து இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில இந்த ஊர் பத்தின ஒரு சில விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக முதலாவதாகவே இந்த ஊர் மக்கள்ல ஒருத்தர் நம்ம கூட பேச போறாரு. வணக்கம் ஐயா.
7: வணக்கம்
1: ஐயா. உங்களுடைய பேர் என்ன ஐயா?
7: என்னுடைய பேரு அம்மாசே, அஞ்சலாக அதிகாரியா இருந்து ஓய்வுபெற்று இருக்கிறேன்.
1: ஐயா, நீங்க எத்தனை வருஷமா இதே ஊர்ல இருக்கீங்க?
7: நான் பிறந்ததே இந்த ஊர் தான். இதே பழைய சூரமங்கலம் பெரியார் தெருவில் தான் பிறந்தேன்.
1: ஐயா, இந்த சூரமங்கலம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஊர். இந்த ஊர்ல மொத்தமா எத்தனை வீதிகள் இருக்கும்?
7: கிட்டத்தட்ட 20-25 தெருவு இருக்குது. பழையசுவரம் மலத்தில் ஒரு 20 தெருவு மலை இருக்கு. இது தாரமால் ரோடு, கூத்தாண்டவர் கோயில், முத்தையா ஸ்டோரு, அண்ணா தெரு, மஜித் தெரு, பெரியார் தெருவு, ஜேஜே நகர், சின்னசாமி தோட்டம், கபிலர் தெருவு, பாண்டியன் தெருவு, சோழமுள்ளம் வரையா கண்டுமிட்டு.
1: சூப்பருங்கய்யா, என்னென்ன வீதிகள் இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு என்கிட்ட சொல்லிட்டீங்க. சரிங்க, இந்த ஊரில் மொத்தமாக எத்தனை வீடுகள் இருக்கும்?
7: வீடுகளும் 10,000 வீடு இருக்கும். முதல்ல நான் படிக்கிற காலத்துலேருந்து அதே மாதிரி தான் இருக்குது ஊர். அவர் முன்னேற்றம் ஒன்றும் இல்லை. இருந்த பேங்க் ஒன்றும் சிண்டிகேட் பேங்க் போயிடுச்சு, புது ரோடுக்கு போயிடுச்சு. போஸ்ட் ஆஃபீஸ் இருந்து அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. குடியிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா மேக்ஸிமம் ஏன்னா கூலி வேலை, ஆஃபீஸ் ஒர்க்கு, நாங்கள் நாத்துமண்டி ஒர்க்கு, அந்த இதுதான் கூலி வேலைகள் போவாங்க. பிளம்பரு, எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி படிச்சிருக்க பசங்க போவாங்க.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த ஊரில் மொத்தம் எத்தனை வீதிகள் இருக்குது, எத்தனை வீடுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா.
7: இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மாசி ஐயா நம்ம கூட இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. முக்கியமாக இந்த ஊரில் மொத்தமாக எத்தனை வீடுகள் இருக்குது, இந்த ஊரில் மொத்தமாக எத்தனை தெருக்கள் இருக்குது, அந்த தெருக்களுடைய பேர் முதற்கொண்டு எல்லா விஷயத்தையுமே வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டாரு. இந்த ஊரில் தெருக்கள் ரொம்ப ரொம்ப அதிகங்க, ஏன்னா இது மிகப்பெரிய ஊர்னு சொல்லணும் இல்லையா. இந்த ஊரில் மொத்தமாக ஏகப்பட்ட தெருக்கள் இருக்குது, வீடுகளும் ஏகப்பட்டது இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த அளவுக்கு வீடுகள் எல்லா கிராமமாக இருக்கும்போது, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையும் போது வீடுகள் அதிகமாகிடுச்சு. வீடுகள் அதிகமாகும் போது தனித்தனி பிரிவுகளாக மாறி வீதிகளும் அதிகமாயிடுச்சு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், புதுக்கட்டை போட சுத்திட்டு இருக்க போல?
2: ஏய், ஏன்டா அப்படி கேக்குற?
1: இல்ல, உன்னைய பார்த்தா மூஞ்சி எது முடி எதுன்னே தெரியல, தலை வேற சமண்ட பாஞ்சு போய் கிடக்குது, அதான் கேட்டேன்.
2: மச்சான், டாக்டர் தான்டா சொல்லியிருக்காரு
1: ஏன் முடி வெட்டக்கூடாதுன்னா.
2: அது இல்ல மச்சான், டாக்டர் தான் அதிகமா என்ன சேர்த்திக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு, அதனால தான்டா.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான் எல்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு பழைய சோரமங்கலம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னும் இந்த ஊர் பத்தி இன்னும் சிறப்பான விஷயங்களை சொல்றதுக்காக இன்னொருத்தருமே வந்து நம்ம கூட வெயிட்டிங்ல இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: அக்கா. உங்களுடைய பேர் என்னக்கா?
1: ரமா.
0: நீங்க எத்தனை வருஷமாக இதே ஊர்ல இருக்கீங்க?
1: நான் வந்து இங்க 52 வருஷமா நான் பிறந்து வளர்ந்து நான் அங்க உள்ள இருக்கிறேன். பெரிய தெருவுல இப்பதான் இங்க வந்து 15 வருஷம் ஆகுது. 5 மாசம் ஆகுது இங்க குடி வந்து.
0: ஓகேக்கா, இவ்வளோ நாளாக இதே ஊரில் இருக்கீங்க. இந்த ஊர் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்னக்கா டிஃப்ரென்ஸ் இருக்கு?
1: அப்படியே தான் இருக்குது, மாறியது மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது.
0: இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு முக்கியமான தொழில் அப்படின்னா என்னக்கா?
1: அலங்கூலி அழகி தான் போகிறாங்க.
0: சரிங்கக்கா, இந்த ஊர் பண்டிகைலாம் எப்படிக்கா கொண்டாடுவாங்க?
1: 15 நாள் சாட்டு போடுவாங்க, கம்பம் நட்டு சாட்டு போட்டு நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. கோயில் சாமி வந்து ஊர்கோலம் வரும். இதுக்கு முன்னாடி 15 நாள் சாட்டு போடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பொங்கல் வைப்பாங்க, சாமி ஊர்கோலம் கொண்டு வருவாங்க, அப்படி கொண்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு 5 வருஷம் இல்லை, இப்போ தெரிஞ்சு இப்போ கோயில் கட்டும் போது ஒருத்தோட பண்டிகை போட்டாங்க, அப்புறம் ஒருத்தோட இப்போ 1 வருஷம் கழிச்சு போட்டிருக்காங்க.
0: ஓகேக்கா, இந்த ஊரில் மாரியம்மன் கோவில் மட்டுமே இல்லாமல் கூத்தாண்டவர் கோயிலுமே வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த பண்டிகை எப்படிக்கா கொண்டாடுவாங்க?
1: அந்த கோயிலுங்க இருக்குது, ஆனால் சின்னதாக இருந்துச்சு, இப்போ பெருசாக கட்டியிருக்கிறாங்க. சின்னதாக இருந்துச்சு, இப்படி சும்மா சின்னதாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பெருசாக வச்சு மாரியம்மன் கோவில் தான் கொண்டு வருவோம். அதுவும் அப்படி தான் கொண்டு வருவாங்க. 1 வருஷத்தில் அதுவும் 5 நாள் சாட்டு, 3 நாளைக்கு சாப்பாடெல்லாம் அன்னதானம் போடுவாங்க. 5 நாளுமே அன்னதானம் போடுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, இது குளுக்காசி ஊற்றுவாங்க. அப்புறம் 5 நாளும் ஆட்டம் பாட்டம் டான்ஸு தாங்க. அப்புறம் திருவிழா முடிஞ்சோடனே இது பாட்டு கச்சேரி வைப்பாங்க.
0: சூப்பர்க்கா, ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு இந்த ஊர் பற்றின எல்லா விஷயங்களுமே என்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. முக்கியமாக மாரியம்மன் கோவில், அதுக்கப்புறமா கூத்தாண்டவர் கோவில் மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. முக்கியமாக அந்த கூத்தாண்டவர் கோயிலில் கொண்டாடக்கூடிய பண்டிகைலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக நம்மளுமே வந்துட்டு 1 வருஷம் போய் பார்க்கணும்ப்பா அப்படின்னு மாதிரி எனக்குமே தோணுச்சு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு இந்த ஊர் பற்றின இன்னும் நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க போகிறேன். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக சர்ப்ரைஸாக வெயிட்டிங்லேயுமே வந்துட்டு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம்,

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம சேலம் மாநகரத்துடைய வணிக மையம் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா அப்படிப்பட்ட ஊருக்கு தான் வந்திருக்கோம். எந்த ஊர் அப்படின்னா பழைய சோரமங்கலம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க. நம்மளுடைய சேலம் ஜங்ஷனுக்கு அப்படியே பேக் சைட்ல தான் வந்துட்டு இந்த ஊர் இருக்குது. ஸோ இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னும் ஒரு சில விஷயங்களுமே சொல்றதுக்காக இப்போ ஒரு ரெடியா வெயிட்டிங்ல இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: அக்கா உங்களுடைய பேர் என்னக்கா?
1: என் பேர் வேளாங்கண்ணி.
0: நீங்க எத்தனை வருஷமா இதே ஊர்ல இருக்கீங்க?
1: நான் பிறந்ததுலேருந்து இங்க தான் இருக்கு.
0: ஓகே கா, இவ்வளவு நாளா இதே ஊர்ல இருக்கீங்க. முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் இந்த ஊர்ல என்னக்கா டிஃபரன்ஸ் இருக்கு?
1: அதாவது டிஃபரன்ஸ்னா, முன்ன இருந்தது வந்து பழங்கால வீடு மாதிரி இருந்தது, இப்ப பாக்குறதுக்கு மாடிக்கடியெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் டீசென்டா இருக்கிற மாதிரி இருக்குது. இப்ப வந்து ஏரியா வந்து அவ்வளவு சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முன்ன விட
0: இந்த ஊர்ல மொத்தமா எத்தனை வீதிகள் எத்தனை வீடுகளுக்கா இருக்கும்?
1: அது இருக்கும், 500 தெருமலை இருக்கும். வீடுங்க வந்து இவ்வளவு 1000 லட்சம் சொல்ல முடியாது, வீடுங்க நிறைய இருக்கும்.
0: இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் இப்படிக்கா இருக்குது? முக்கியமா அவங்க என்னென்ன தொழில் போயிட்டு இருக்காங்க?
1: அவங்கவுங்க இருக்கிறத வச்சு அவங்கவுங்க கூலி வேலைக்கு போறீங்க, கூலி வேலைக்கு போறாங்க. கொஞ்சம் வசதியா இருக்கவங்க அவங்கவுங்க டியூட்டி பார்த்துட்டு அவங்கவுங்க வாழ்வாதாரத்தை வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க.
0: இந்த ஊர்ல முக்கியமா கொண்டாடுற பண்டிகைகள்னா என்னென்னக்கா?
1: இந்த ஊர்ல நம்ம முக்கியமா கொண்டாடுற பண்டிகைனா 3 பண்டிகை இருக்கு. ஒன்னு மாரியம்மன் பண்டிகை போடுவாங்க, இன்னொன்னு வந்து தேவான்னு சொல்லிட்டு இன்னொரு பண்டிகை போடுவாங்க சின்ன பிரியாணின்ட்டு. ரெண்டாவது இங்க கூத்தாண்டப்ப கோயில் ஒன்னு இருக்கு, அது வந்து பழங்கால வருஷத்துக்கு அப்புறம் போடுவாங்க அந்த கூத்தாண்டவர் கோயில். இது 3 தான் பேமஸ். மாரியம்மன் கோயில் பண்டிகைனாக்கா அந்த கிரக எடுத்துட்டு பூச்சட்டி இதெல்லாம் எடுத்துட்டு அது வந்து கிராண்டா கொண்டாடுவாங்க. அதாவது பசங்க அவங்கவுங்க ஒரு கெட்டாக்கிட்டு வச்சு அவங்கவுங்க இதன் மூலமா அது கொண்டாடுவாங்க. 5 நாள் இல்ல, மாரியம்மன் பண்டிகை மட்டும்தான் 5 நாள். அது வந்து சின்ன நம்பருக்கு வந்து வருஷத்தை ஒரு தாட்டி ஆடி மாதம் மட்டும்தான் போடுவாங்க. இது வந்து 4-5 வருஷம் ஆயிடும், 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடும் கொத்தனவர்.
0: ஓகேக்கா, இந்த ஊர்ல ஏரி குளங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்காக்கா?
1: ஏரின்றது அங்க லாஸ்ட், அந்த போனாய்க்குட்டி இருக்குன்றது அங்க போகணும். குளம் இல்ல, ஏரியில தண்ணி இருக்கு, மேட்டூர் தண்ணி தான்.
0: சூப்பர்க்கா, ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. இந்த ஊர் பத்தின இன்னும் நிறைய விஷயங்களை முக்கியமாக என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த ஊரில் முக்கியமாக கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் என்னென்ன, இந்த ஊரில் மொத்தமாக எத்தனை வீதிகள் இருக்குது, மொத்தமாக எத்தனை வீடுகள் இருக்குது, அதே மாதிரி இந்த ஊரில் ஏரி குளங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூப்பரான நிறைய விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ மக்களே, கண்டிப்பாக இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களை நீங்களுமே கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஊர் பத்தினா இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9-7-8-7-7-0-107-8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ மறக்காம கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் ஊர்க்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊர்க்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்து போது குழந்தைங்களாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டமெட்டி சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதை யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இட்லிக்கு பாட்டுலாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா சரி நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம் தின்னலாம், இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவை.

சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம இந்த ஊரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னா பழைய சூரமங்கலம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க உலா வந்திருக்கும். இந்த ஊர் பார்த்தா நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஊர் பார்த்தா நிறைய விஷயங்களுமே விட்டு நம்ம நல்லாவே கேதர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஊர்ல எத்தனை தெருக்கள் இருக்குது, எத்தனை வீடுகள் இருக்குது, எத்தனை கோயில்கள் இருக்குது, அந்த கோயில்கள்ல முக்கியமான பண்டிகைகள்லாம் எப்படி கொண்டாடுவாங்க, அது எந்த மாதத்தில் கொண்டாடுவாங்க, என்னென்னலாம் பண்ணுவாங்க, அதே மாதிரி இந்த ஊரில் முக்கியமாக எந்தெந்த இடத்துல ஏரிகள் இருக்குது, இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான மக்களுடைய தொழில்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த ஊர் வந்துட்டு வரலாற்றுலேயும் ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு ஊருங்க. என்ன அப்படின்னா நம்மளுடைய சேலம் பழைய பகுதிகளுடைய வரலாற்றை தேடி பார்க்கும்போது பழைய சூரமங்கலம் அப்படிங்கிற இந்த ஊர் தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குதுங்க. ஏன்னா 1864 சூரமங்கலம் அப்படிங்கிற வரலாற்று பதிவில் இடம் பிடிச்ச பகுதி இதே தான். இந்த ஊரில் பழமையான கோயில்கள், பழைய குடியிருப்புகள், ரயில்வே வளர்ச்சி, அடுத்தடுத்து உருவான நகர வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி எப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணுமோ அப்படி மாறி வளர்ந்து நிற்கிறது தான் இந்த ஒரு ஊர். இந்த பழைய சூரமங்கலம் அப்படிங்கிற இந்த ஒரு ஊர் வந்துட்டு பழைய சூரமங்கலம், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஊர், வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ஊருடைய பெயருக்கான அடையாளமாகவே வந்துட்டு அந்த மக்கள் சொல்கிறாங்க. இந்த ஊரில் நிறைய வளர்ச்சிகள் இருக்குது, இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் விட இப்போ வந்துட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லையுமே அந்த ஊருக்கான வளர்ச்சி பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இது மூலமாக நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த ஊர் பார்த்தோன்னா என்ன நிறைய விஷயங்களை கேட்டு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஊருடைய முக்கியமான வரலாறுகள் என்ன, இந்த ஊருடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்குது, இந்த ஊருடைய முக்கியமான பண்டிகைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து கேட்டு ரசிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அது நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காம தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி அடுத்து என்ன ஊருக்கு போகலாம், அந்த ஊரில் போய் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய சஜஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய சஜஷனை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்புறேன், திரும்ப உங்க எல்லாத்தையுமே அடுத்த வாரம் இன்னொரு புது ஊரோட வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டெட்டா பாபாயினர்களே, நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரு கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே போல இன்னைக்குமே ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எறும்பும் இனிப்பும். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு நாள் ஒரு குட்டி பையன் தோட்டத்துல இனிப்பு சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்படி அவன் சாப்பிட்டு இருக்கும் போது கொஞ்சம் இனிப்பு வந்து செதறி கீழே விழுந்துருச்சு. உடனே அங்க இருந்த எறும்பு அந்த செதறி விழுந்த இனிப்பை பார்த்த உடனே அந்த இனிப்பு கிட்ட வந்து அந்த சின்ன சின்ன துண்டுகளை அவங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா எறும்போ ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அந்த இனிப்பு கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அதாவது எறும்பை விட கொஞ்சம் பெருசா இருந்துச்சா. அதனால எறும்புக்கு எப்படி அதை எடுத்துட்டு போறதுனே தெரியல. கொஞ்ச தூரம் போன உடனே டயர்டாயி கீழே உட்கார்ந்துருச்சு. சோ அந்த எறும்பு கீழே உட்கார்ந்துருந்ததை பார்த்த அந்த குட்டி பையன் என்ன பண்ணானா எறும்பை பார்த்து சிரிச்சான். இங்க பாரு, இந்த எறும்பு எத்துலும் இருக்கு, ஆனா இவ்வளவு பெரிய ஸ்வீட்டை எடுத்துட்டு போறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கு, எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சான். அப்புறமேட்டு யோசிச்சுட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு தள்ளி போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே எறும்பு ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த இனிப்பு துகள்கள் கீழே சிந்தி இருந்துச்சுல்ல, அதை எடுத்துட்டு போய் அவங்க கூட்டத்துக்கிட்ட சேர்த்துருச்சு. திருப்பி இன்னொரு டைம் எடுத்துட்டு போறதுக்கு அதே இடத்துக்கு வந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல நிறைய இனிப்புகள் கடந்தது இல்லையா. சோ இப்ப வரும்போது தனியா வரல, அவங்க கூட்டத்துல இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்துச்சு. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய இனிப்பு துகள்கள்லாம் எடுத்துட்டு போய் அவங்களோட சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. சோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, நம்ம யாரையுமே சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அவங்களோட முழுமையான பலம் என்னன்னு தெரியற வரைக்கும் அப்படி நம்ம நினைச்சிட்டோம்னா நமக்கு தான் அது பின் விளைவுகளை ஏற்படுத்தும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவர் கூட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: கவின்.
1: கவின், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
1: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: செயின்ட் ஜான்ஸ்.
1: சூப்பர். சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? ம், யார் யாரெல்லாம் அது?
2: அட்செவன், நிட்டிஸ், ரட்சன், சாய் பிரஜன்.
1: ஓகே, ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்கூல்ல சேட்டெல்லாம் பண்ணுவீங்களா? அப்படினா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறீங்களே. அப்ப உண்மையிலே சேட்டெல்லாம் பண்ண மாட்டீங்க போல. சரி ஓகே, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கவின் கூட பேசலாம். ஸ்டே டியூன் தான் இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9362 62809.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.
4: SS Academy பெருமையுடன் வழங்கும்
5: Coloring Tribute to Teachers Grand World Record Event.
4: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
5: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
4: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
5: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
4: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சேலம்.
5: தொடர்புக்கு 9585500999.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்துல அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க. ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட கவின் தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அடுத்ததா இன்னும் சில விஷயங்கள் நம்ம கவின் கூட பேசிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க வந்து ஒரு சின்ன பாராட்டு இல்லை என்கரேஜ்மெண்ட் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இப்போ அவங்க புதுசாக ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வரும்போது நம்ம பாராட்டாம சரி ஓகே சூப்பர் அப்படின்னு வெறுமனே ஒரே வார்த்தையில சொல்லி விட்டுட்டா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டிமோட்டிவேஷனை ஏற்படுத்தும் மேம்?
1: என்னன்னா வந்து இப்போ அவங்களை நம்ம வந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அமைதியாரன்னா அவங்களுக்கு எந்த க்யூரியாசிட்டியே போயிடும். அவங்க ஒரு க்யூரியாசிட்டி கேள்வி கேட்குற ஒரு இது இருந்தால் தான் அவங்க ஸ்கூல்லேயே ஆகட்டும் இல்லை வெளியில் அவங்க போகிற சொசைட்டிலே ஆகட்டும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருப்பாங்க. இல்லைன்னா அப்படியே சைலண்ட்டாக நம்ம இருந்துட்டு போயிடுவோம், க்வெஷ்சன் கேட்டால் திட்டுறாங்க அப்படிங்கிற ஆட்டிடியூட் டெவலப் ஆகிடும். ஸோ அவங்கள நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் க்வெஷ்சன்ஸ் கேட்கறதுக்கு, சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு. மிஸ்டேக் பண்ணோம், ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பட் இந்த நார்மலாக அவங்க வந்து நல்லா அழகாக கேள்வி கேட்குறாங்க தொல்லை பண்ணுறாங்கன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அழகாக வந்து கேள்வி கேட்குறாங்கும்போது என்கரேஜ் பண்ணணும். கரெக்டாக நம்ம வந்து நம்ம தெரிஞ்ச எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கலாம். என்னன்னா இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மீடியா அவ்வளோ எக்ஸ்போஷர் கிடையாது. ஸோ வந்து நம்மளுக்கு புக்ஸ்லேருந்து தான் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பட் இவங்களுக்கு ரொம்ப ஓவர்லோட், யார் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடட். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கொஞ்சம் துருத்துருன்னு தான் இருக்க செய்வாங்க. அது அவங்க தப்பு கிடையாது. தே ஆர் எக்ஸ்போஸ்ட் அ லாட் டு மீடியா. ஸோ அதனால் அவங்க எந்நேரமும் கொஞ்சம் ஆக்டிவிட்டி அதிகமாக தான் இருக்குது, ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான தீனி போடுறதுக்கு நாம தான் கொஞ்சம் பொறுமையாக நாம இன்னும் நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம இந்த சின்ன சின்ன என்கரேஜ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து கொடுத்தாலே அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம கண் கூட பார்க்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, தொடர்ச்சியாக இப்போ நான் சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வரிசையில் பட்டியலில் முதல்ல இருக்கக்கூடிய ஈஸியான சிம்பிளான உணவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தயிர் தான். ஸோ தயிரில் ஏகப்பட்ட ப்ரோபயாட்டிக்ஸ் விட்டமின்ஸ்னு நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி நான் இன்னும் சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதனால் இந்த தயிர் வந்து குழந்தைங்க பிடிக்கல அப்படின்னாங்கன்னா ஓகே அவங்களுக்கு பிடிக்கல வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அவங்களோட கட் ஹெல்த்துக்கு தயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜீரண சக்திக்கு தயிர் வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்க பிடிக்கலன்னு சொன்னால் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபுட்டில் அதை நிறுத்திடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுத்து பழக்கி விடுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஒரு டிப்ஸை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம கவின் கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம கவின் கூட பேசிடலாமா? கவின், உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? மேக்ஸ். ஏன்?
5: அதுதான் எங்க அப்பா டெய்லி சொல்லி கொடுப்பாரு, அதுதான் நல்லா போடுவேன்.
4: அதனாலதானா? ரொம்ப ரொம்ப கியூட்டா பேசுறீங்களே. சரி ஓகே, எனக்காக ஏபிசிடி சொல்றீங்களா?
5: ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் ஓ P Q R S T U V W X Y Z.
4: Very good. கேட்ட உடனே அழகா ஏபிசிடி சொன்னீங்க. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
5: கம்ப்யூட்டர் மேம்.
4: கம்ப்யூட்டர் மேம். ஏன் மேக்ஸ் சப்ஜெக்ட் பிடிக்கும்ன்றீங்க? ஏபிசிடி கியூட்டா சொன்னீங்க, ஆனா எனக்கு வந்து கம்ப்யூட்டர் மேம் தான் ரொம்ப பிடிக்கும்ட்டீங்க.
5: அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வைப்பாங்க, நல்லா டெஸ்ட்லாம் படிக்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால தான்.
4: ஓ, அதனால தானா? சரி ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காரதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. சரி ஓகே, தொடர்ச்சி இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கவின் கூட பேசலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள், அதாவது நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து எனக்கு இந்த பாடல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லலாம். ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787 7 7 0 107.8. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போது பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: 97.8 ஷக்கலக குட்டி.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட கவின் தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அடுத்ததான் நம்ம இன்னும் சில விஷயங்கள் கவின் கூட பேசலாம். அவர் பேசுறத கேட்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாரு. அந்த குழந்தைங்களோட மழலை மாறாமல் அப்படி பேசிட்டு இருந்தாரு கவின். அண்ட் கவின் மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படி சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787070178 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க. அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். சரி ஓகே, இப்போ இந்த நேரத்தில் நான் ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணுறதுக்கு, அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா வெஜிடபிள் லெமன் ரைஸ் தான். பொதுவாகவே லெமன் ரைஸ் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன வெறுப்பு வந்து வரும். ஆனால் அது கூடவே சைடிஷாக இந்த உருளைக்கிழங்கு பொரியல்லாம் வச்சிட்டோன்னு வைங்களேன், அந்த வெறுப்பு வந்து மறைஞ்சு போய் ஒரு ஹாப்பினஸ் வந்து வந்துடும். ஸோ அது கூடவே இப்போ வெஜிடபிள்ஸையும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். கொஞ்சம் லெமன் ரைஸையே ட்விஸ்ட் பண்ண ஒரு ரெசிபி தான் இந்த வெஜிடபிள் லெமன் ரைஸ். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் சாதம் 1 கப்பு, எலுமிச்சை சாறு 2 டேபிள் ஸ்பூன், கேரட் பீன்ஸ் இது ரெண்டுமே குட்டி குட்டியாக நறுக்குனது, அடுத்ததாக தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பில, உளுத்தம்பருப்பு, அடுத்ததாக மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, உப்பு தேவையான அளவு, இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. அண்ட் காரத்துக்கு வரமிளகா இருக்கு இல்லையா, அது 2 சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து அது கூடவே வரமிளகாயும் கிள்ளி போட்டு இந்த லெமன் சாறு நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அது கூட ஊற்றிடணும். அது வந்து இப்போ லெமன் சாறு ரெடி ஆகிடும். இப்போது இன்னொரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி காய்கறிகளை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடணும். காய்கறிகளை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கணும். அப்போ தான் அது வதங்கும் போது நல்லா முறுமுறுன்னு ஒரு புது கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ அது கூட சாதத்தையும் சேர்த்து இந்த லெமன் சாரையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இல்லையா அதையுமே சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எல்லா பக்கமுமே இந்த உப்பு வந்து சரியாக இருக்கிற மாதிரி கிளறிடணும். அதுக்கப்புறமா வேறு என்ன, கொத்தமல்லி இலையை மேலே சேர்த்தா இந்த சூப்பரான டிஷ்ஷு ரெடி ஆகிடும். ஸோ இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காய்கறிகளில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. ஸோ நார் சத்து குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த காய்கறிகளை சேர்க்கறது மூலிமா போயிடும். அண்ட் அது கூடவே விட்டமின் சி ப்ளஸ் எனர்ஜி இதிலிருந்து நமக்கு கிடைக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க. அண்ட் மறக்காமல் உருளைக்கிழங்கு பொரியலை வைக்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அதுவுமே இந்த டிஷ்ஷு காலியாகணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டமாக இருக்குது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணி குழந்தைங்களுக்காக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டு கேட்டு வந்துருங்க. அடுத்ததான் இன்னும் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பேசலாம்.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட கவின் தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ கவின் மாதிரியே உங்க குழந்தைங்களும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய என்னான 9787-707-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். ஓகே, தொடர்ச்சியா இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்களுக்கு இந்த கெரியர் கைடன்ஸை பற்றி சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இந்த 10th 12th எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அட்வைஸ்னால் எதை சொல்லுவீங்க மேம்?
2: ஒரு 10th வகுப்பு ஒரு 12th வகுப்பு எழுதக்கூடிய பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டாயம் ஒரு ஆசிரியருடைய கைட்னஸ் வழிகாட்டல் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாணவன் இருக்கான் அப்படின்னா அவனுடைய முதல் டேர்னிங் பாயிண்ட் எது அப்படின்னா அவனுடைய 10th வகுப்பு மதிப்பெண் தான். எந்த ஒரு விஷயத்துக்காக அவன் பின்னாடி வேலைக்கு போகணும் இல்லை சொந்த தொழில் புரியணும் எது பண்ணினாலுமே, ஒரு டிரைவிங் லைசன்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னாக கூட அப்போ என்ன வேணும் அப்படின்னா அந்த 10th வகுப்பு மதிப்பெண் அவனுக்கு வேணும்.
1: கண்டிப்பாக மேம். ஸோ அந்த மார்க்கோட இம்பார்ட்டன்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு பகிர்ந்துக்கிட்டீங்க. ஓகே, தொடர்ச்சியாக இப்போது நம்ம கூட கவின் பேசுகிறதுக்காக ரெடியாக இருக்காரு. ஸோ கவின் கூட பேசிடலாம். கவின், நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கிளாஸஸ்லாம் ஏதாச்சும் போகிறீங்களா? எந்த கிளாஸ் போகிறீங்க?
3: இங்கே தான்.
1: எங்கே தான்? கிளாஸ் நேம் சொல்லுங்கள்.
3: சிவாலயா ஸ்போர்ட்ஸ் அகாடமி.
1: சூப்பர். அப்போனா நீங்கள் வந்து கராட்டே கற்றுட்ருக்கீங்க. சரி, மாஸ்டர் நேம் என்ன? ஆ, யார் உங்களுக்கு கராட்டே சொல்லி?
3: சதீஷ் மாஸ்டர்.
1: சதீஷ் மாஸ்டர், வெரி குட். ரொம்ப அழகா பேசுனீங்க, அண்ட் இன்னைக்குமே நீங்க ரொம்ப சூப்பரா நிகழ்ச்சியில பேசுனீங்க. தேங்க்யூ கவின்.
3: ஓகே,
1: வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கிருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நான் பாபாய் சொல்லிடுறேன். அடுத்ததாக 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் மற்றும் நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த பாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை எங்கள் கிட்ட பகிர்ந்துக்கலாம். ஸோ நீங்கள் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணி ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் Top 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணும்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707-8 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மூலமாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ நான் டாடா பாபா சொல்கிறேன். பாபா நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல நான் சூப்பரா இருக்கேங்க, நீங்களுமே சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய மவுண்ட் பாட்லி ஃபேரர் அப்படின்ற ஒரு மலையை பத்தி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இந்த மவுண்ட் பாட்லி ஃபேரர் அப்படின்ற இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து 1622 மீட்டர், அதாவது சுமார் 5322 அடி உயரத்துல கம்பீரமா நிக்கக்கூடிய மலையா இருக்குங்க. குயின்ஸ்லாந்தோட மிக உயரமான சிகரம் அப்படின்ற பெருமையுமே பெற்றிருக்கு. இது கெய்ரன்ஸ் நகருக்கு தெற்குல சுமார் 51 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஊரூனூரான் தேசிய பூங்கால அமைஞ்சிருக்கு. இந்த மலையோட மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அடிவாரத்திலிருந்து உச்சி வரைக்கும் முழுசுமே அடர்ந்த வெப்பமண்டல மலைக்காடுகள் சூழ்ந்திருக்கிறது தான். கீழ்ப்பகுதியில உயரமான மரங்கள், கொடிகள், பனைகள் அப்படின்னு பசுமை நிறைந்த காடுகளுமே இருக்கு. ஆனா உச்சியை நெருங்க நெருங்க அந்த காடு மேகக்காடா மாறிடுது. பல நேரங்கள்ல மலை முழுசுமே மேகங்கள் சூழ்ந்திருக்கிறதுனால இயற்கையோட சொர்க்கம் மாதிரி காட்சி அளிக்குது. இந்த மலைக்கு 1873 பிரிட்டிஷ் நிர்வாகி சர் ஹென்றி பாட்லி ஃபேரர் நினைவா பெயர் சூட்டப்பட்டது. அதுக்கப்புறமா 1886 கிறிஸ்டி பால்மர்ட்ஸ் அப்படின்ற ஆய்வாளர் இந்த மலையோட உச்சியை முதல் முதல்ல அடைஞ்ச ஐரோப்பியரா வரலாற்றில் இடம் பிடிச்சாரு. இந்த மலையோட ஒரு சோகமான வரலாறுமே இணைஞ்சிருக்குங்க. 1942 இரண்டாம் உலக போறப்போ அமெரிக்க விமானப்படையோட B-25 மிச்சல் அப்படின்ற குண்டுவீச்சு விமானம் இந்த மலையில மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல அந்த விமானத்துல இருந்த 7 பேருமே உயிரிழந்துட்டாங்க. இன்னைக்குமே அந்த விமானத்தோட சில சிதைவுகள் மலையில தாங்க இருக்கு. மவுண்ட் பாட்லி ஃபேரல்ல ஏறது ரொம்பவுமே சவாலான அனுபவம். சுமார் 15 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொள்ள வேண்டி வருதுங்க. ஏறி இறங்க சேர்த்து 10-12 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகலாமா. திடீர் மலை, அடர்ந்த பனி, வழி தெரியாம போகக்கூடிய அபாயம் எல்லாமே இருக்கிறதுனால அனுபவம் இருக்கக்கூடிய மலையேற்ற வீரர்களுக்கே இது பரிந்துரைக்கப்படுது. அதனால ஏப்ரல்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய வறண்ட காலம்தான் மலையேற்றத்துக்கு சிறந்த நேரமா இருக்கு. இயற்கை வளத்திலையும் இந்த மலை மிகவும் முக்கியமானது. உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாத அரிய தாவரங்களும் அழிஞ்சு வரக்கூடிய பள்ளி இனங்களும் பல்வேறு அரிய பறவை இனங்களும் இந்த மலைப்பகுதியில வாழ்ந்துட்டு வருதுங்க. அதனாலதான் இது சுற்றுச்சூழல் பாதுகாப்புல மிக முக்கியமான பகுதியா இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500099.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்துல

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
2: வணக்கம், நான் ராஜீவ், டால்மியா போர்டிலிருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டை சேர்ந்த கார்த்திக் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சு ஏற்காட்டில் எத்தனை கிராமங்கள் இருக்கு, மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலை தொழில் செய்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு ஏற்காடு கிளியூர் ஃபால்ஸில் தண்ணி இல்லைங்க, இந்த சமயத்தில் சுற்றுலா பயணிகளோட மனநிலைமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத அவர்கிட்டயே கேட்கலாம். வாங்க.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கங்க.
4: உங்க பேர்?
5: என் பேர் கார்த்திக்.
4: எந்த ஊர் அண்ணா?
5: நான் ஏற்காடு தான்.
4: ஏற்காட்டில் என்ன கிராமம்?
5: ஜெரினாக்காடு.
4: இப்போ சுற்றுலா பயணிகளோட அந்த இது என்ன மாதிரி இருக்குது மனநிலைமை? இந்த ஃபால்ஸ் தண்ணி இல்லை.
5: ஃபால்ஸ் இல்லைன்னா நிறைய பேர் வருவாங்க எங்கள்கிட்ட. நாங்களாம் ஆட்டோக்காரர் தான், வருவாங்க எல்லாமே கேட்பாங்க ஃபால்ஸ் போகணுங்க, ஆட்டோ எடுங்க. இல்லைங்க நாங்களே சொல்லுவோம், எங்களுக்கு வாடகை கிடைக்கும், ஆனால் நாங்களே ஓப்பனாக சொல்லுவோம், இல்லைங்க தண்ணி இல்லை, தண்ணி இல்லாதனால அங்கே போக போக போகிறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு நாங்களே ஓப்பனாக சொல்லிடுவோம். ஆமாம். ஆனால் இருந்தாலும் நிறையா சுற்றுலாக்கள் தெரியாமல் போகிறாங்க. 250 படி கீழே இறங்கி மேலே ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி இல்லாமல் ஏமாந்து போய் தான் வர்றாங்க.
4: ஏற்காட்டில் எத்தனை கிராமங்கள்?
5: 68 வில்லேஜ் இருக்குங்க. ஆமாம்.
4: 68 கிராமத்தில் என்னென்ன விவசாயங்கள்லாம் பண்ணுறாங்க?
5: 68 வில்லேஜ்லாம் பார்த்திங்கன்னா மலையில் பார்த்திங்கன்னா நெல் பயிரே போடுறாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது ஏற்காட்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில வில்லேஜுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சில இடங்கள் பாதுகாப்பு பண்ணி ரோடு வசதியெல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்.
4: நீங்கள் எந்த கிராமத்தில்?
5: நாங்கள் ஏற்காடு டவுன் ஏரியாலே இருக்கோம்.
4: இப்போ மக்கள் வாழ்வாதாரத்துக்காக வேறு என்னென்ன வேலை தொழில் எல்லாம்?
5: அதான் அவங்க பாருங்கள், தோட்டத்தை ஏற்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தை வேலை வில்லேஜ் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்கள்னு இருக்காங்க, எஸ்சி எஸ்டின்னு இருக்குது. எஸ்டியில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா மலை, அவங்களுக்கு பேர் மலைவாழ் மக்கள்னு சொல்லுவாங்க. அவங்களாம் தோட்டத்து வேலையை தான் அவங்களாம் அந்த காலத்துலேருந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த வந்ததுனால அந்த வேலைகள் விட்டுட்டு டவுன் ஏரியாவில் வந்து கடைங்க அது இதுன்னு தள்ளு வண்டி வச்சுக்கிட்டு பொழப்பை தேடிட்டு அலைஞ்சிட்டு அலமோதிட்டு இருக்காங்க. மெயின் விஷயம் அதுதான்.
3: ரொம்பவுமே பொறுமையாக தெளிவாக பல விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு கார்த்திக் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787-707-8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: வெற்றி மாடுபிடி வீரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, செம்மணத்தம் கிராமத்துல சின்னத்தாயி அப்படின்ற ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க பாடாத பாட்டே இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையா அள்ளிலேலோ அள்ளிலேலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுப்புற பாட்டை நமக்காக பாடி கொடுத்தாங்க. வாங்க, அந்த பாடல் எப்படி இருக்கு அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: அள்ளிலேலோ அள்ளிலேலோ ஆயபடி கண்ணனுக்கு அள்ளிலேலோ, கொப்பிலேலோ கொப்பிலேலோ கோபால கண்ணனுக்கு கொப்பிலேலோ, கொப்பி அடிக்கிற பெண்டுகளா கோபால கண்ணனை கண்டாங்களா, கோபால கண்ணனை கண்டிருந்தா சீக்கிரமா ஓடினா வாருங்கம்மா, சீக்கிரமா ஓடினா வாருங்கம்மா, கொப்பிலேலோ கொப்பிலேலோ கொப்பி அடிக்கிற பொண்ணுங்கள, கொப்பி அடிக்கிற பெண்ணுங்கள கோபால கண்ணனை கண்டாங்களோ, அள்ளிலேலோ அள்ளிலேலோ ஆயபடி கண்ணனுக்கு அள்ளிலேலோ, அள்ளிலேலோ அள்ளிலேலோ ஆயபடி கண்ணனுக்கு அள்ளிலேலோ, கொப்பி அடிக்கிற பெண்டுகளா இந்த ஆயபடி கண்ணனை கண்டாங்களோ, அள்ளிலேலோ அள்ளிலேலோ ஆயபடி கண்ணனுக்கு அள்ளிலேலோ, கொப்பிலேலோ கொப்பிலேலோ கோபால கண்ணனுக்கு கொப்பிலேலோ, கொப்பி அடிக்கிற பெண்டுகளா கோபால கண்ணனை கண்டாங்களோ, கோபால கண்ணனை கண்டிருந்தா சீக்கிரமா ஓடினா வாருங்கம்மா, சீக்கிரமா ஓடினா வாருங்கம்மா, கொப்பிலேலோ கொப்பிலேலோ கொப்பி அடிக்கிற பொண்ணுங்கள, கொப்பி அடிக்கிற பெண்ணுங்கள கோபால கண்ணனை கண்டாங்களோ, அள்ளிலேலோ அள்ளிலேலோ ஆயபடி கண்ணனுக்கு அள்ளிலேலோ, அள்ளிலேலோ அள்ளிலேலோ ஆயபடி கண்ணனுக்கு அள்ளிலேலோ, கொப்பி அடிக்கிற பெண்டுகளா இந்த ஆயபடி கண்ணனை கண்டாங்களோ.
2: ரொம்ப அருமையா தெளிவா ரொம்ப அழகா இந்த பாடலை பாடி கொடுத்தாங்க நமக்காக சின்னத்தாய் அக்கா. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலை எங்களுக்காக பாடி கொடுத்ததுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன்.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க வெறும் தாங்க. பார்க்க அழகா இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களும் இயற்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. சில தாவரங்கள் பூக்களையும் தோட்டங்களையும் அழகுபடுத்தினாலும் அது சுற்றுச்சூழலுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு தாவரம் தான் சிங்கப்பூர் டெய்சி, அப்படி இல்லைன்னா க்ரீப்பிங் ஆக்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கப்பூர் டெய்சி மெக்சிகோ, மத்திய அமெரிக்கா, கரிபியன் பகுதிகளை பூர்வீகமாக கொண்டதுங்க. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் பல வெப்பமண்டல நாடுகளில் பரவி வளருது. அழகான தரை விரிப்பாக வளர்வதனால பூங்காக்கள் மற்றும் தோட்டங்களில் அலங்கார செடியாக பரவலாக வளர்க்கப்படுது. இந்த செடி தரையோடு படர்ந்து வளரக்கூடிய ஒரு பல்லாண்டு மூலிகை தாவரம் தாங்க. சுமார் 30 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் வளரும். இதோட தண்டுகள் தரையில் பரவி புதிய வேர்களை உருவாக்கி மிக வேகமாக பரவுதுங்க. அடர்பச்சை இலைகளும் வருஷம் முழுசுமே பூக்கக்கூடிய பிரகாசமான மஞ்சள் நிற மலர்களும் தான் இதை மிகவும் கவர்ச்சியாக மாத்துது. இந்த செடி சூரிய ஒளி நல்லா படக்கூடிய இடத்துலையும் ஈரப்பதம் கொண்ட இடங்கள்லையும் ரொம்ப வேகமாக வளருதுங்க. சாலை ஓரங்கள், தோட்டங்கள், பூங்காக்கள், நீர்நிலைகள் மற்றும் விவசாய நிலங்களோட ஓரங்கள்லையும் இது பரவிடுது. ஆனால் இந்த அழகான செடிக்கு பின்னால் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. இது மிக வேகமாக பரவி தரையை முழுசுமே மூடிடுது. இதனால் அங்கே இயற்கையாகவே வளரக்கூடிய மற்ற செடிகள் சூரிய ஒளி கிடைக்காம, இடமும் கிடைக்காம அழிஞ்சு போகுது. இதோட காரணமாக சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியமான IUCN வெளியிட்ட உலகத்தில் 100 மிக மோசமான ஆக்கிரமிப்பு உயிரினங்கள் பட்டியலில் இந்த தாவரம் இடம்பெறுதுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செடி பெரும்பாலும் விதைகளால் அல்ல, தண்டுகளோட துண்டுகள் மூலமாக பரவுது. ஒரு சின்ன தண்டு மண்ணில் பட்டாலே புதிய செடியாக வளர்ந்துடுது. அதனால தோட்ட கழிவுகளோட இதை வெளியே கொட்டும்போது புதிய பகுதிகளுக்கு ஈஸியாக பரவிடுது. நேர்களே அழகாக இருக்கிறதுனால எந்த செடியுமே கட்டுப்பாடின்றி வளரக்கூடாது. இயற்கையோட பூர்வீக தாவரங்களை பாதுகாக்கிறதும் ஆக்கிரமிப்பு இனங்கள் பரவாமல் தடுக்கிறதும் நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்பும் கூட. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டிருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு கந்தங்கரா அப்படின்ற மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. இந்த கந்தங்கரா மக்கள் ஆஸ்திரேலியாவோட தென்கிழக்கு பகுதியில் வாழ்ந்தவங்க. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் நீலமலைகள், தெற்கு உயர்நிலங்கள், ஒல்லோண்டில்லி மற்றும் கோல்பன் உள்ளிட்ட பரந்த பகுதிகளில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. சுமார் 11,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த நிலப்பரப்பு அவங்களோட பெரிய தாயகமாகவே இருந்ததுங்க. கந்தங்கரா மக்களோட மொழி புரோகோராங் மொழி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது பாமானியுங்கன் மொழி குடும்பத்தை சேர்ந்தது. 1901 வருஷம் இந்த மொழியை பற்றிய ஆய்வுகள் தொடங்கப்பட்டது. மொழி அப்படின்றது ஒரு சமூகத்தோட அடையாளம் அப்படின்றதுனால இன்னைக்கு அதோட வரலாறும் பண்பாடும் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வருதுங்க. 1802 வருஷம் ஐரோப்பிய ஆய்வாளர்கள் முதல் முதலா கந்தங்கரா மக்களை சந்திச்சாங்க. ஆரம்பத்தில் நட்புறவு இருந்தாலும் அதுக்கப்புறம் ஐரோப்பிய குடியேற்றங்கள் அதிகரிக்க தொடங்கினது. நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டது. இதனால கந்தங்கரா மக்கள் தங்களோட தாயகத்தை பாதுகாக்க போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுங்க. 1816 வருஷம் நடைபெற்ற அப்பின் படுகொலை கந்தங்கரா மக்களோட வரலாற்றில் மிக துயரமான சம்பவமாக இருக்குங்க. பல ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் இன்னைக்கு ஆஸ்திரேலிய வரலாற்றில் பழங்குடியினருக்கு எதிராக நடந்த கொடூரமான நிகழ்வுகளில் ஒன்றா இருக்குங்க. இருந்தாலுமே கந்தங்கரா மக்கள் தங்களோட அடையாளத்தை இழக்கலை. பலர் தங்களோட பாரம்பரிய நிலங்களுக்கு திரும்பி வாழ்ந்தாங்க. சிலர் கல்வி, விளையாட்டு, சமூக பணிகள் மற்றும் பழங்குடியினர் உரிமை போராட்டங்களில் முக்கிய பங்காற்றினாங்க. இன்னைக்கு அவங்களோட சந்ததியினர் தங்கள் மொழி, கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு செல்லக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கந்தங்கரா மக்களோட கலாச்சாரத்தில் குரங்காட் மற்றும் மிராகன் அப்படின்ற படைப்பு கதை ரொம்பவுமே முக்கியமானது. வானவில் பாம்பா நினைக்கக்கூடிய குரங்காட்சும் மிராகனும் இணைந்த இந்த கனவு கால கதை ஆறுகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் மலைகள் எப்படி உருவானது அப்படின்றத அவங்களோட பாரம்பரிய நம்பிக்கைகள் மூலமா விளக்கம் அளிக்குதுங்க. இயற்கையோட மனிதன் கொண்டிருந்த ஆழமான உறவை இந்த கதையுமே வெளிப்படுத்துது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நானுமே இப்போ விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு, மணியோ 9 ஆயாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேயர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தாங்க நம்மளோட நிகழ்ச்சி. அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி. கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ், ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு நிகழ்வாங்க. இப்போ ரீசண்டாக நேற்று அவங்க வந்து இறந்துருக்கிறாங்க. அந்த செய்தி அவங்களுடைய ரசிகர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு வருத்தத்தை வந்து கொடுக்குதுங்க. இவங்களுடைய நேட்டிவ் எங்கே அப்படின்னா ராஜமுந்திரி அப்படின்ற ஒரு பிளேஸ். ஸோ அங்கே தான் பிறக்கிறாங்க. ஆந்திரா அந்த சைடு அந்த ஒரு இடம் வந்து இருக்குங்க. ஜானகி அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்தே கலையின் மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருக்குங்க. அதாவது இவங்க வந்து பள்ளியில் படிச்சுட்ருக்கும் போதே மகாத்மா காந்தி அவர்கள் வந்து இந்தி பிரச்சார சபைக்காக அங்கே வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய பள்ளிக்கு காந்திஜிக்கு உணவு, அதற்கப்புறம் வசிப்பிட ஏற்பாடுகளை கவனிச்சுக்கிற பொறுப்பு இவங்களுக்கு கிடைக்குதுங்க. அதுவும் பள்ளியில் படிச்சுட்ருக்கும் போது, ஒரு மாணவியாக இருக்கும்போதே கிடைக்குது. அதே மாதிரி அந்த வயதில் ஜவஹர்லால் நேரு, பாபு ராஜேந்திர பிரசாத் போன்ற தேசிய தலைவர்களை அருகிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த துணிச்சலும் கம்பீரமும் அவங்களுக்கு இறுதி வரை இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படியே காலங்கள் போகுதுங்க. ஒரு 15 இருக்கும், பெண்களுக்கு சீக்கிரமே திருமணம் பண்ணி வச்சுருவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி. அப்படி அவங்களுடைய 15 அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்குது. ரேடியோ பொறியாளராக இருக்கக்கூடிய ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நினச்சாங்க. ஆனால் சில காரணங்களால் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து கடுமையான பொருளாதார நெருக்கடி வருது. கை நிறைய சம்பளம் வாங்கும் குடும்பத்திலிருந்து வந்த ஜானகிக்கு அவங்க சாப்பிட்றது கூட பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க. அப்போ அந்த சமயத்தில் கூட இப்போ சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை. ஆனால் அவங்க தன்மானத்தை விட்டு கொடுக்காம, யாருக்கிட்டையும் உதவி கேட்டு போகாமல் அவங்க வந்து ஒரு வைராக்கியமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழியாக அந்த நடிப்பு மட்டும்தாங்க இருக்குது. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: இதற்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாரா? ஏன்
1: சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு

0: திரிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
4: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க அவங்க கூட. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி அம்மா அவங்களோட ஒரு கதையை தாங்க சொல்லிகிட்ருக்கேன். நேற்று அவங்க வந்து இந்த பூமியை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அவங்களுடைய ரசிகர்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக வந்து இருந்ததுங்க. ஒரு கட்டத்தில் ஃபேமிலியோட சுச்சுவேஷன் நிறைய பொருளாதார நெருக்கடிலாம் வருது, கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய குடும்பத்தில் இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அங்கே வந்து ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடி. அப்போ தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயமா அந்த நடிப்பு மட்டும்தாங்க இருந்தது. கணவரோட அனுமதியோட நாடகங்கள், அதுக்கப்புறம் வானொலியில் ரேடியோ ஆர்டிஸ்டாக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்வி பிரசாத் இயக்கத்தில் விஜயா ப்ரொடக்ஷனில் தயாரிப்பில் ஒரு படத்திற்கு ஒரு புது முகம் வந்து தேவைப்பட்டிருக்கு. அப்போ தான் அந்த படத்தில் சௌகார் அப்படின்ற ஒரு படம், 1949, அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம்தான் இவங்களுடைய பெயரே சௌகார் ஜானகி அப்படின்னு வந்திருக்குங்க. அதாவது அவங்களுடைய முதல் படம், அவங்க அறிமுகமான முதல் படம் சௌகார் அப்படின்ற ஒரு படம் தான், 1949 வந்து வெளியானதுங்க. இப்படி இவங்களுடைய வாழ்க்கை அப்புறம் சினிமாவிலே வந்து ஒரு நிலையான இடத்துக்கு வந்து வராங்க. சினிமாவில் கொடிகட்டி பறந்தாலும் அவங்களுடைய நிஜ வாழ்க்கை அப்படின்றது ஒரு கண்ணீர் நிறைந்ததாக இருக்குதுங்க. சினிமாவில் நடிக்கிறது, அதே மாதிரி காதல் காட்சிகளில் நடிக்கிறது, இந்த ஒரு ரீசன்னால் சொந்த பந்தங்களே அவங்கள வந்து உதாசீனப்படுத்திருக்கிறாங்க. சினிமா நடிகர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து சரியான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காமல் இருந்திருக்கிறாங்க, ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வருத்தத்தை வந்து கொடுத்துருக்குங்க. தொடர்ந்து சௌகார் ஜானகி அம்மா அவங்களுடைய கதையை, நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787701078. பாட்டு கேட்டுருங்க.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி அம்மா அவங்களோட கதையை தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்களோட வாழ்க்கையில் நடந்த நினைவுகளை சொல்லிகிட்டு இருக்கேங்க. சினிமாவில் குடிகட்டி பறக்கிறாங்க சவுகார் ஜானகி, ஆனால் அவங்களுடைய ரியல் லைஃப் ஒரு கண்ணீர் நிறைந்ததாக இருக்குங்க. அதாவது சினிமாவில் நடிக்கிறது அந்த நடிக்கிற ஒரு காரணங்கள்னால இவங்களுடைய சொந்த பந்தங்கள் இவங்களை வந்து ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஒரு முறை உறவினர் வீட்டுக்கு இவங்க வந்து போனப்போ, அப்போ நீங்கள் வந்து இங்கே தங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முகத்துக்கு நேராகவே வந்து கதவை வந்து அடைச்சிருக்கிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு வந்து ஒரு பெருத்த அவமானமாக இருந்திருக்குங்க. அதே மாதிரி அவங்களுடைய கணவரோட கருத்து வேறுபாடு காரணமாக குடும்ப பொறுப்பு எல்லாத்தையுமே இவங்களே ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குதுங்க. அப்போ இவங்களுடைய குழந்தைகளை ஒரு தந்தையாகவும் தாயாகவும் இவங்களே தனியாலாம் வளர்க்குறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய சினி சாதனைகள் தெலுங்கு, தமிழ், கன்னடம் அப்படின்னு பல மொழிகளில் முன்னணி நடிகர்களோட ஜோடியாக நடிக்கிறாங்க. அதற்கப்புறம் கே பாலச்சந்தர் போன்ற மாஸ்டர் இயக்குனர்களோட ஒர்க் பண்ணுறாங்க. குணச்சித்திர வேடகங்களை ரொம்ப சூப்பராக நடிக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் அவங்களுடைய படம் எதிர்நீச்சல், பாலும் பழமும், இரு கோடுகள் போன்ற படங்கள் வந்து எந்த காலங்கள்லேயுமே அப்படி ஒரு படம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சில படங்கள் எடுத்துக்காட்டாக வந்து இருக்குங்க. தொடர்ந்து இவங்களோட வாழ்க்கை தமிழ் சினிமாவுக்கு ஸ்ரீதேவி அப்படின்றவங்க ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உலக புகழ்பெற்ற நடிகை ஸ்ரீதேவியை சினிமா உலகிற்கு அறிமுகப்படுத்துவங்க சவுகார் ஜானகி அம்மா அப்படின்னு வந்து சொல்லலாங்க. வாகினி ஸ்டூடியோவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது தூரத்தில் நின்றுக்கிட்டு இருந்த சிறு வயது ஸ்ரீதேவியை பார்த்து, இந்த குட்டி பொண்ணை மேக்கப் டெஸ்ட் செய்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இயக்குனர்கிட்டையும் பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி தான் முதல் முதலாக வந்து ஸ்ரீதேவி அவர்களும் வந்து சினிமாவில் வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நினைவுகளை நான் வந்து இன்னைக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, சௌகார் ஜானகி அம்மா, பழம்பெரும் நடிகை, அவங்களோட ஒரு கதையை தாங்க சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்கள பற்றி தெரியாத சில விஷயங்கள். கன்னட திரையுலகின் ஜாம்பவான் சூப்பர் ஸ்டார் டாக்டர் ராஜ்குமார் அவங்களோட நிறைய திரைப்படங்களில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதில் எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் ராஜ்குமார் அவர்களோட ஜோடியாக வந்து பல படங்களில் நடித்தாங்க. அதற்கப்புறமா சில படங்களில் அவங்களுக்கு வந்து அக்காவாகவும் சகோதரியாகவும் நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் பிற்காலத்தில் அவங்களுக்கு தாயாகவும் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரே நடிகரோட ஹீரோயினாகவும் சிஸ்டராகவும் அம்மாவாகவும் நடித்த ஒரு பெருமை இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி வெள்ளித்திரையில் 400+ படங்களில் நடித்தது மட்டுமே இல்லாமல் 3000+ மேடை நாடகங்கள்லையும் இவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய பல நாடகங்களில் முதன்மையாக நடித்து அந்த நாடகங்களை ஊர் ஊராக கொண்டு போய் சேர்த்ததில் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி திரையுலகோட உச்சத்தில் இருந்த காலகட்டத்திலையும் சரி, குணச்சித்திர வேடங்களில் நடித்த ஒரு காலத்திலையும் சரி, சௌகார் ஜானகி அம்மா அவங்களுக்குன்னு ஒரு மேனேஜர், அதுக்கப்புறம் கால் ஷீட் கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க அப்படின்லாம் யாருமே வச்சதில்லைங்க. அவங்களுடைய கால் ஷீட், சம்பளம், பட வாய்ப்புகள் எல்லாமே அவங்களே பேசி அதை நிர்வகித்து நடிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ ஒரு அசாத்தியமான பெண்மணி அப்படின்னு இவங்களை வந்து சொல்லலாம். அதே மாதிரி இன்றைக்கி பேன் இண்டியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, பேன் இண்டியா மூவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி 1959 வெளியான கன்னடத்தோட முதல் பேன் இண்டியா மூவி அப்படின்னா மகிஷாசுர மர்தினி அப்படின்ற ஒரு திரைப்படம் தான். டாக்டர் ராஜ்குமார் கன்னட சூப்பர் ஸ்டார் அவங்களோட இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க சௌகார் ஜானகி அம்மா அவங்க. தொடர்ந்து இவங்களுடைய நினைவுகளையும் கதையையும் நான் வந்து பகிர்ந்துகிட்டே இருக்கிறேன். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி அம்மா அவங்களோட ஒரு கதையை தாங்க சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஏன் இந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று தான் அவங்க வந்து இந்த பூமியை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ரசிகர்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தை வந்து கொடுத்துருக்கும். அதே மாதிரி ஒரு நடிகையாக, அதாவது ஒரு ஹீரோயினாக மட்டும் நடிக்காமல் குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லையும் நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் நினச்சி பாருங்கள், 400 படங்கள் ஒருத்தங்க நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய உழைப்பு இருந்திருக்கும் அப்படின்னு. 400 படங்கள், அந்த ஒரு பேர் கூட நம்மளால் வந்து மனப்பாடம் பண்ண முடியாது. ஆனால் 400 திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் 3000 மேற்பட்ட மேடை நாடகங்களில் நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக 4 முதலமைச்சர்கள்

நடிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுனா அவங்களுடைய சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி சவுகார் ஜானகி, அந்த சவுகார் அப்படின்ற அந்த பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்லாம் நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சவுகார் அப்படின்றதான் முதல் திரைப்படம். அந்த முதல் திரைப்படத்திலிருந்து அவங்களுக்கு வந்து அந்த சவுகார் ஜானகி அப்படின்ற அந்த பேர் வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி வந்து அவங்களுடைய நேட்டிவ் ராஜ்முந்திரி, அது வந்து ஆந்திரா. அதுக்கப்புறம் அவங்க நிறைய சினிமாக்களில், அதாவது பல மொழிகளில் நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி கன்னடத்துலேயும் ஃபேமஸ். முதல் படம் அவங்க நடித்தது 1949. அப்போ வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து நிறையா பொருளாதார நெருக்கடியெலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நிறைய பொருளாதார நெருக்கடி, அப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இவங்களுடைய கதை, இவங்களுடைய ரசிகர்களுக்கு, அதாவது சவுகார் ஜானகி அம்மா அவங்களுடைய திரைப்படங்கள்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து பிடித்த ஒரு நேயர்கள்லாம் இப்போ வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை வந்து கேட்டுட்ருக்கலாம். அதே மாதிரி நிறைய பெண்களுக்கும் இவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த நாளில் அவங்களுடைய நினைவுகளையும் அவங்களுடைய கதையையும் நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ஒரு நிகழ்வு. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் உங்களோட ஒரு அழகான கதையை பகிர்ந்துக்கிறேன். இப்போ நான் வந்து கிளம்புறேங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.